0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: முதல் HD தமிழ் HD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: Jeeva Jewelers.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்கம் மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200, 9056-7627-2.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757, 647-459-9757.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: தேசமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-67-667-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 416-421-0462.
0: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 5221775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11 செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalamu closing da adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the Pradesh Chellathukku thanks.
6: Chellam illada Selvam.
5: Cheri.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

மங்களம் ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடே ரமயா ரமமான

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஓர் ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. தொடர்ந்து 10:30 வரைக்கும் தமிழ தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றீர்கள். தமிழ தமிழாவிலே உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. வளமை போல இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அந்த வகையிலே முதலில் மனதின் ராகங்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். அது காலை 8 வரைக்கும் இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். அதை தொடர்ந்து நவரச கவியரங்கம் இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்க இன்றைய தினமும் கவி வழங்க முடியும். எந்த நாட்டிலிருந்து நீங்க இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கேட்கின்றோம். 8:00 to 9:00 வரை நவரச கவியரங்கம் இடம்பெற இருக்கின்றது. கவியரங்கத்தினை தொடர்ந்து என்ன நிகழ்ச்சி வளமையாக இடம்பெறுகின்ற திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியை நீங்க கேட்டு மகளெல்லாம் இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே 9:00 to 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறும். அவர்கள் தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் அங்கே எடுத்து வரலாம், திருக்குறளையும் எடுத்து வரலாம். தமிழ் மொழி சார்ந்த பெருமைகள், சிறப்புகள், கவிதை, கதை, பாடல் என்று முத்தமிழும் ஒலிக்கும் வகையிலே அவர்கள் எதையும் எடுத்து வரலாம். கண்டிப்பா அதை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது 10:30 வரைக்கும் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி. இன்று நாங்கள் காமத்து பாலில் இருந்து ஒரு அதிகாரத்தை பேசலாம் என்று நினைக்கின்றேன். எந்த அதிகாரம் என்று சொல்லி உங்களுக்கு அடுத்த மணிப்பொழுதில் நாங்கள் அறிய தருவோம். இணைந்து கொண்டு அதற்கு ஒரு தலைப்பினை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அந்த தலைப்பிலையும் நீங்க பேசிக் கொள்ளலாம், சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். காமத்து பால் என்றாலே சிறப்பாகத்தான் இருக்கும். இனிமையாக பார்க்கலாம், அதை நாங்கள் நம்ம சமூகத்தோடு இணைத்து பேச போகின்றோம். இத்தனை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இருக்கின்றன. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன், 416-6446-2222. முகநூலும் இருக்கின்றது நேயர்களே, முகநூலோடாகவும் நீங்க இணைந்து நிகழ்ச்சிகளிலே சிறப்பிக்கலாம். முதலாவதாக வருகின்ற பாடலை இசைஞானி அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். அது ஊறுவிட்டு ஒரு வந்து திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க இருக்கின்ற பாடல்.

விழா தமிழ் எச்டியின் விடியல். தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியிலே. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை 8 மணி வரைக்கும் நீங்கள் கேட்டு மகிழலாம். நேர்களே, இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடும் தமிழின் பண்போடும் அழைக்கின்றோம். நேரம் இப்பொழுது 6:10. இன்றைய நாள் July 19 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். அதே நேரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப காரியங்களை நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

தமிழன் தமிழர் நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பிபி அவர்களோடு சித்ரா இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல். டொரண்டோவிலேயே இப்பொழுது வெப்பநிலை 16 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 25 பாகை வரை உயர்ச்சியடைய போன்றது. அதே நேரம் இரவு பொழுதிலே மறுபடியும் வெப்பநிலை 15 பாகை வரை வீழ்ச்சியடையும். நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையும், குறைந்த வெப்பநிலையாக 19 பாகையும் உணரப்படும். நாளை பிரதானமாக சூரிய வெளிச்சத்தோடு கூடிய ஒரு பொழுதாக அமைந்தாலும் கூட இரவு பொழுதிலே மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறினை அவதானிக்க முடிகின்றது. அந்த மழை பொழிவு நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு பொழுது வரைக்கும் நீடிக்கப் போகின்றது. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 18 கிலோமீட்டர் வேகத்திலே வடமேற்கு திசையை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றது மற்றொரு அழகான பாடல். எஸ்பிபி அவர்களின் குரலிலே மயத்திலே என்னை காதலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்ற அந்த பாடல்.

0: சைபர் கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. நேரம் இப்பொழுது 6:22. தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம். இனிய காலை வணக்கம் குயின்சன். எப்படி இருக்கிறீங்க? வரவேற்கிறேன் உங்களை.
1: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். இன்று உங்களுக்கு வேலை நாளா?
1: ஆமா.
0: சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. என்ன பாடல் வேண்டும்?
1: நன்றி. ஆதவன் திரைப்படத்தில் நமக்கு அம்மா அப்படி ஒரு பாடல்.
0: அதுலயா அந்த நீ முல்லா மலரா அந்த மாதிரி ஒரு?
1: ஆமா.
0: அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு குயின்சனுக்கு. நீ முல்லா இல்லையென்றா மலரா?
1: இல்ல ஆதவன் சூரிய மார்னிங் ஒரு நல்ல ஒரு பாடல் ஒண்ணு.
0: கண்டிப்பா கண்டிப்பா வர போன்றது பாடல். மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நான் முத்துக்குமார் எழுதிய இந்த பாடலை பெனிதால் பாடி இருக்கின்றான்.

0: தமிழர் தமிழவிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அது ஆதவன் திரைப்பட பாடல். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய காலை வணக்கம் ரவிபாலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலஞ்சோதி. ஜோதி நலமா?
0: நலமாக இருக்கின்றேன், மிக்க நன்றி உங்க வருகைக்கு. ஆமாம், சொல்லுங்க, என்ன நடக்க போன்றது ஞாயிற்றுக்கிழமை?
1: ஞாயிற்றுக்கிழமையில ஒரு முருகன் பாட்டை கேட்போம் கொண்டு வந்திருக்கேன் ஜோதி.
0: முருகன் பாட்டு?
1: ஆமாம், பொதுவாக யாழ்ப்பாணத்தை சுற்றி உள்ள முருகன் கோயில்கள் அடுத்தடுத்து இப்படி கொடி வர போகுது.
0: ஆமாம், கண்டிப்பா திருவிழா காலமாகவும் இருக்கின்றது.
1: ஆமா, புனித காலங்கள். இப்ப விரதங்களும் மரக்கறி சாப்பாடுகளுமா எல்லா வீடுகளிலும் இருக்கும்.
0: எப்படி ஆடிப்பிறப்பு போச்சு உங்களுக்கு? ஆடிக்குள்ள எல்லாம் செஞ்சீங்களா?
1: ஆமா, அடிக்கூழ், அது அடிப்பிறப்பு வடிவா போச்சு. அடிக்கூழ் எல்லாம் சுத்தேங்காய் சுட்டு மாவுருண்டை எல்லாம் போட்டு ஒரு அடிக்கூழ். கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் எல்லாம் எங்கட வீட்டுல அது நடக்கும். அடிப்பிறப்பு அது திட்டமும் எங்கட வீட்டுல. இனி கொஞ்சம் இனிப்பு கூட இருந்தாலும் சாப்பிட, அடிப்பிறப்பு சாப்பிட வேணும் என்று சாப்பிடுவதுதான்.
0: அது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு விழா இல்லையா?
1: ஆமா, அடிப்பிறப்பு எங்களுக்கு புரிதும். அத முந்தி எங்களுடைய சுமசுமப்பு சொல்ல வேற ஆடி கூழுக்கு ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களை என்று பாடி
0: வச்சிருக்கிறேன். அந்த தின்னலாம்
1: என்ற வேர்ட் ஜோதி நாங்க மட்டும்தான் பாவிப்போம். இது ஒரு பிரசித்தமான,
0: அது சங்க இலக்கியங்களிலும் தின்னலாம் என்றுதான் வருகின்றது.
1: ஒரு நம்ம பேச்சுல பார்த்த நான் சில சில சொற்கள் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழருக்கு உறுதியான சொற்களை சுகிசிவம் அவர்கள் எடுத்து சொல்லுவார். அந்த சின்ன அப்படியான சொற்கள் எல்லாம் இங்கதான் போனா கேட்கலாம். அதைத்தான் சற்று மாற்றி ஜோதி மெட்ராஸ் தமிழ்ல சொல்லுவார்கள் துண்ணலாம் என்று சொல்லுவார்கள்.
0: திங்கலாம் என்ன?
1: துண்ணலாம், துண்ணலாம்.
0: நாங்க இப்பொழுது சாப்பிடலாம், உண்ணலாம், அந்த மாதிரி சொல்லிக் கொள்வோம்.
1: ஆனா இது தின்னுவதுதான், குடிப்பதுதான் தண்ணீர். ஆமா, அந்த வகையில ஜோதி நான் இந்த துணவியாரை கண்டது சாவடி கிராமத்துல.
0: ஆமா,
1: அந்த கோயில் பிரசித்தமானது. சாவடி அம்பலமான முருகன் கோயில் நாளைக்கு கொடியேறுது. அந்த முருகன் நினைத்து அந்த முருகன் பாட்டு தான் கேட்க போறோம்.
0: சிறப்பு சிறப்பு. அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல தான் நீங்க இருந்தீங்களா? அங்க
1: ஆலயத்து வீதியில தான் எங்கட வீடும். ஆமா, பின்பக்கத்துல, பின்பக்கம் சாவடி பத்திராளி கோயில், இங்கால மேற்கு பக்கம் சாவடி முருகன் கோயில், தமிழ்மான கோயில். கோயில சுத்திதான் நாங்க இருக்கிறோம். சுத்தவர கோயில் தான் சாவடி, சாவடி இனிவில் இந்த பக்கம் எல்லாம் சுத்தவர கோயில்கள் தான் இருக்கும்.
0: கோயில் எல்லாம் ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அது ஒரு அழகு, ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஆலயங்கள் அழகு சேர்த்துக்கொண்டும் ஆன்மீகத்தை கொடுத்து கொண்டும் இருக்கக்கூடியவை. அது தனி அழகுதான் அங்கே. அங்க எழுந்தால் ஆலயத்துக்கு போய்விட்டுதான் நம்ம பாடசாலைக்கே போயிருக்கின்றோம் அதிகமான நாட்கள்ல, குறிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள். இங்க ஆலயம் போறந்தான் இல்லை என்று இல்லை. நிச்சயமாக அதிகமா எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல போவது உண்டு தானே? இப்பொழுது இங்க கூட திருவிழா காலமாக இருக்கிறது. எல்லாருமே டைம் இருந்தா கண்டிப்பா போக வேணும், அது ஒரு ஆன்ம திருப்தி இல்லையா?
1: ஆனா கோயில்களுக்கு செல்வது ஆன்ம திருப்தி தான் ஜோதி, இல்லையன்னு சொல்ல இல்லை. ஆனால் சில வேலைகளை மனத்தாங்களும் வருது, ஆடம்பரமா சீரமோ என்ற ஒரு மனத்தாங்களும் வருது. அது விவாதத்துக்குரிய விடயம், அதை இங்க நான் கலைக்க வேண்டாம்.
0: இல்ல, அந்த ஒரு தலைப்பிலையும் நாங்க பேசி இருந்தோம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு இறங்கத்திலே. என்று ஆன்மீகத்தை வளர்க்கின்றனவா ஆடம்பரமா இருக்கின்றனவா?
1: நிச்சயமா பேசுகின்றோம், அது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனால் அது விவாத பொருள், அது பிடிக்கும் பிடிக்காமடும். அந்த வகையில ஜோதி நான் கொஞ்சம் சிலங்க படத்துல இருந்து சிங்கார வீரனை அந்த பாட்டை எனக்காக தாங்கும்.
0: நிச்சயமாக அழகான அந்த பாடல் ஜானகி அம்மாவின் குரலிலே உங்களுக்காக வருகின்றது. மிக்க நன்றி ரவிபாலா.
1: நன்றி ஜோதி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: சாந்தா புட்டார், ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: விழா தமிழ் எச்டியின் விடியல்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
6: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி.
1: நேரம் இப்பொழுது 6:40. தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
7: வணக்கம், நான் நம்பி வைக்கிறேன்.
1: இனிய காலை வணக்க நம்பி, எப்படி இருக்கிறீங்க? உங்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
7: இனிய காலை வணக்கம். மனதில் ராகங்கள், மனதில் ராகங்கள் நிகழ்ச்சியோட என்னை இணைத்துக் கொண்டு எனக்கு மனிதர்கள் நடந்த பணியாலையும் பாடல்கள் பெருமாள்
1: கேட்டுக்கொள்கிறேன். தாயக நினைவு வந்துட்டது போல. அழகான ஒரு பாடல் பி சுசில் அவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக வரப்போன்றது. மிக்க நன்றி நம்பி.
7: நன்றி அம்மா, சேர்ந்துக்கலாம்.
1: இந்த பாடலுக்கு கே.வி. மகாதேவன் இசையமைத்திருக்கிறார். கவியரசர் கண்ணதாசனின் வரிகளிலே பாடலை கேட்போம்.

0: மலர்கள் நனைந்தன பனியாலே, மிக அருமையான ஒரு பாடல். அதே நேரம் மனசும் நனைந்தது நிலவாலே, மனசு குளிர்ந்தது நிலவாலே. இந்த அழகான காலை பொழுதை உங்களுடைய பாடல் தெரிவுகள் இன்னும் அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றன. சிறப்பு, எல்லாருக்குமே சிறப்பு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இந்த முறை வைக்கல, இந்த சின்ன குழந்தை இருக்கு தண்ணி நூலம் பாதுக்காக இன்னும் வருத்தம் வந்தாலும் ஒரு வயது ஆகுது.
0: நாங்க
1: ஹெல்ப் பண்றதுதான் புதிய பழத்துல இருந்து
0: நிச்சயமாக வரப்போன்றது பாடல். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா என்ற ஒரு கேள்வியோடு அந்த பாடல் நிறைவுற்றிருக்கின்றது. மிக அழகான மற்றொரு பாடலை எல்லோரும் கேட்டு ரசித்தோம். அது வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல், எஸ்பிபி அவர்களோடு சித்ரா இணைந்து பாடிய பாடலாக அந்த பாடல் அமைந்தது. கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா, அந்த அதே என்ன அது கைக்குட்டைகளில் தான் காதல் கடிதம் வைத்து கொடுப்பார்களே நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு திருக்குறளிலே காமத்துப்பாலில் இருந்து பேச போகின்றோம். 109வது அதிகாரமாகிய தகை அணங்குறுத்தல் என்ற அதிகாரத்தை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். பல அதிகாரங்களே காமத்துப்பாலில் இருந்தும் பேசி இருக்கின்றோம். இன்றைய தினம் தகை அணங்குறுத்தல் குறித்து நாங்கள் பேசி பார்க்கலாம். என்னெல்லாம் தெய்வ புலவர் அந்த அதிகாரத்திலே சொல்லி இருக்கின்றார். அது முதல் சந்திப்பு, தலைவன் தலைவி இருவருக்கும் இடையிலான அந்த முதல் சந்திப்பு குறித்து அவர் பேசியிருக்கின்றார். எப்படி அது களவியலிலே கள்ளங்கள்லமா காதலித்தார்கள், இந்த மாதிரி கைக்குட்டிகளோ கடிதத்தை வச்சு காதல் கடிதத்தை வைத்து கொடுத்திருக்கிறார்கள் போல. கண்ட உடனே தலைவன் வியந்து கொள்கின்றான் தலைவியை பார்த்து. அவள் பெண்ணாக மனித பெண்ணாக இருக்குமா, இல்லை என்று சொன்னால் ஒரு தெய்வமாக இருக்குமா, தெய்வ பெண்ணாக இருக்குமா, அப்படியெல்லாம் பல சந்தேகங்கள் அவனுக்கு எழுகின்றன. அவையெல்லாம் குறித்து அதே நேரம் உங்களிடம் நாங்கள் கேட்பது அந்த முதல் சந்திப்பு காதலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் குறித்து, அந்த இனிமைகள் குறித்து நீங்க எப்படி எல்லாம் பார்த்தீங்க? தனியா ஆண்கள் பெண்களை பார்த்தது மட்டுமல்ல, பெண்களும் இணைந்து கொண்டு எப்படி உங்களுடைய முதல் சந்திப்பு அமைந்தது உங்கள் தலைவனோட, அந்த மாதிரியான நல்ல விடயங்களை நாங்க பேசிக்கொள்ளலாம். இக்கால இளைஞர்களுக்கு முன்னுதாரணமான விடயங்களையும் நீங்க இணைத்து பேசுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தனித்து அந்த முதல் சந்திப்பை மட்டும் பேசிட்டு போகாமல் அதற்குள்ளும் அறத்தை தான் சொல்கின்றார் தெய்வ புலவர். ஆகவே திருவள்ளுவர் பேராசான் சொன்ன விடயங்களை அடியொற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக நடைமுறை வாழ்க்கையோடு இணைத்து பேசி பார்க்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் தேவகுமார். மிக சிறப்பான பாடல்களை எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறீங்க, மிக்க நன்றி. சொல்லுங்க உங்களுக்கு.
1: அனைத்து நேரலுக்கும் அதிகால வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் கட்டாகுஸ்தி படத்திலே இருந்து சம்பவக்காரி அந்த பாடலை கேட்போம். இந்த வாழ்க்கை என்று சொல்றது எல்லாம் சுவாரி. அப்ப சில நேரம் சொல்றா அந்த எதுவுமே வந்து நீங்க அதாவது ஒரு நேர்கோட்டில் போய் கொண்டா அது இந்த சுவாரஸ்யம் இருக்காது. வாழ்க்கை என்று சொன்னால் எல்லாமே இருக்கும், அதுல கலகலப்பு சில சிறப்புகள் இல்லாம வாழ்க்கை போவாது. ஆமாம், கலகலப்பு கலகலப்பு இல்லாம ஆமாம் வாழ்க்கை போவாது. அது அது இந்த படத்தை பாத்தீங்கன்னா கட்டாகுஸ்தி, அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் தான் இருக்கும். அதுல இருந்த ஒரு பாடலை கேட்போம், அதுவும் சம்பவக்காரி என்று சொல்லித்தான் வருது. அந்த பாடல கேட்போம், எல்லாருமே சேர்ந்து கேட்போம். அருமையான இன்றைக்கு ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறீங்க, பேசுபொருளா திருக்குறள்ல இருந்து
0: பல நேயர்கள் இணைந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லாருடைய வாழ்வியலிலும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த முதல் சந்திப்பு என்பது. அது குறித்து பேசி
1: கலகலப்பு கலசலப்பு இல்லாம வாழ்க்கை போவாது. அப்ப அது அதுல எல்லாமே இருக்கும், அவன் இருக்கும் காதல் இருக்கும்.
0: முதல் சந்திப்பு சலசலப்பு யுத்தம் எதுவும் இருக்காது, போக போதான் யுத்தம் வரும்.
1: எல்லாரையும்
0: யுத்தம் வராது. நான் நகைச்சுவையாக சொன்னேன், மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD hourly news.
3: கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் இந்த ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பொத்துவில் கடற்பரப்பில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கிய இலங்கை மீனவ படகு ஒன்றில் இறந்த மீனவர் ஒருவரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேகதாது அணை திட்டம் குறித்து அவசர விவாதம் நடத்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக நிதி அமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்தார். ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் காட்டுத்தீயால் வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என மாகாண முதலமைச்சர் டக்ஃபோர்ட் அறிவுறுத்தியுள்ளார். ஜோர்டான் பகுதியில் ஈரான் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை மற்றும் ட்ரான் தாக்குதலில் அமெரிக்காவின் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இந்தியா
1: தமிழ் எச்டியின் விடியல்.
0: தமிழக நிகழ்ச்சியினை தொடர்ந்து 10:30 வரைக்கும் கேட்கலாம் நேயர்களே. இப்பொழுது நேரம் 7:03. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 8:00 வரைக்கும் தொடர இருக்கின்றது. மனதின் ராகங்கள், உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு மகிழ முடியும். அதைத் தொடர்ந்து நவரச கவியரங்கில் சந்திக்க போன்றோம். அதனைத் தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 17 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 25 பாகை வரை உயர்ச்சியடைய போன்றது. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 19 கிலோமீட்டர் வேகத்திலே வடமேற்கு திசையை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. நாளைய நாள் சூரிய ஒளி மிக்க ஒரு நாளாக அமையும். அதிகூடிய வெப்பநிலை நாளைய தினம் 27 பாகை, குறைந்த வெப்பநிலை 19 பாகை. நாளை இரவு பொழுதிலே மழை பொழிவு ஆரம்பித்து நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் மழை பொழிவு நீடிக்க போன்றது. செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 23 பாகையாக உணரப்படும்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: Everything okay? No problem.
4: Bar closing that.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும். கால் பிரதி செல்வம்
4: அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: Middlefield and Finch GTA Square Mall, Jeeva Jewelers.
4: 416-834-2266.
6: Jeeva Jewelers.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்.
7: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661.
0: தமிழ தமிழோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரே இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம்.
8: இனிய காலை வணக்கங்கள் சோதி அவர்களே. நலமா இருக்கீங்களா? நான் தியாகராஜா.
0: நலமாக இருக்கின்றேன் தியாகராஜா அவர்களே. எப்படி இருக்கிறீங்க நீங்க?
8: ஓம், நாங்கள் அனைவரும் நலம். இறையர்களோடு இருக்கிறோம். அதுபோல இறையர்களோடு நீங்கள் எல்லோரும் இருக்க வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் இன்று பாய்கராஜ் அவர்களுடைய படம் முந்தானை முடிச்சு படத்தில் இருந்து ஜானகி அம்மா மனுஷ வாசுதேவன் ஏனென்று சொன்னால் பாய்கராஜும் மறைந்து விட்டார். எல்லாரும் ஜானகி அம்மாவோட நினைவாய் இருவருடைய நினைவு அந்த படத்தில் இருக்கிறபடியாலே இந்த இருவருடைய குரலும் அதில் வரும். வா வா வாத்தியாரே என்று சொல்லுகின்ற பாடு அருமையாக இருக்கும். அந்த படத்திலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர், நடிகர், பாடகர் எல்லாம் மறைந்து விட்டினோம். அந்த நினைவாக காலையிலே அவர்கள் நினைவாக ஒரு பாடல் கேட்போம் என்று நினைத்தேன். இந்த பாடலை கேட்போம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக அவர்கள் மறைந்தாலும் கண்டிப்பா எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒழித்துக் கொண்டிருப்பார்கள். மிக்க நன்றி தியாகராஜா. உங்களுக்கு
8: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். மலேசிய வாசுதேவன் அவர்களோட ஜானகி அம்மா பாடிய பாடல் இந்த பாடல். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்களும் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
6: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ். HD
6: தமிழ். HD
7: நேரம் இப்பொழுது 7:13. தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
8: இனிய கால வணக்கம் ஜோதி. கோதாஸ் கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
7: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஜோதி.
7: நல்லது நல்லது. உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்ன பாடல் வேண்டும் என்று உங்களுக்கு?
8: எனக்கு அரசியல் படத்துல வாசகி வாசகி வள்ளுவன் வாசகி அந்த பாட்டை கேட்கும்.
7: கண்டிப்பா அழகான ஒரு பாடல்.
8: அதிகாலையில கேட்க நல்லா இருக்கிறவா?
7: அதிகாலை நன்றாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிக்க நன்றி. உங்களுக்கும் மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி. வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.

0: தமிழ தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். உனக்கு தெரியாமல் உன்னை படித்த வாசகி, அழகான வரிகளோடு அந்த பாடல் அமைந்திருந்தது. உமாரமடன் குழுவினர் அரசியல் திரைப்படத்திலிருந்து பாடிய பாடல் அந்த பாடல். ஆமாம், வள்ளுவன் வாசகி அவர்களுடைய காதல் எப்படி இருந்தது அது கூட அறிய ஆசை. அந்த மாதிரி தான் இருந்தார்களோ தெரியல. திருவள்ளுவர் இந்த மாதிரி வாசுகியை திருமணம் செய்து இல்லறம் நடத்திய ஒருவராக இருப்பாரா? எப்படி இந்த காமத்து பாலெல்லாம் எழுதினார் என்று எனக்குள்ளே நிறைய கேள்வி எழும். அது மாதிரி இந்த முதல் சந்திப்பை அவர் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றார், அவருடைய அந்த இலக்கிய ஆளுமை என்பதனை நாங்கள் அந்த அதிகாரத்திலே கண்டு தரிசித்து மகிழப் போகின்றோம். தகையணங்குறுத்தல் என்ற அதிகாரம் 109வது அதிகாரத்தை இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அது குறித்து முதல் சந்திப்பின் சுவாரஸ்யமான அந்த இனிமையான தருணங்கள் என்பதை குறித்து நம்ம வாழ்வியலோடு இணைத்து சொந்த கதை சொல்லாட்டாலும் சோக கதையை தான் சொல்லாமல் பொதுவாக பேசுங்க. அந்த இனிமை எப்படி இருக்கும் அதில் குரல் பாக்களையும் இணைத்து உங்களுக்கு கூற விரும்பினா கூறலாம், இல்லாத விட்டா பொதுவாக வாழ்வியலிலே அந்த முதல் சந்திப்பினுடைய இனிமை குறித்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர் யார் இணைகின்றார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஒன்றே குடம் என்று திருக்குறளை முதலாக வச்சு திருமூலத்தை அடிக்க பழகது கருத்தோடு உணர்ந்திருப்ப நான் நன்றி என்று சொல்லுவேன் உங்களுக்கு. நேற்று இந்த பாலின்ற இதுல பிரவாரன் தாயை பற்றிய ஒரு கவிதை படிச்சீங்கள், நான் நேற்று தான் கேட்டிருக்கிறேன் அப்படி ஒரு கவிதை. நன்றி அம்மா, அப்படி அவரை கொண்டு வந்து
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம்.
2: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

நேரம் இப்பொழுதுங்க 7:25 அழகான மற்றும் ஒரு பாடல், பொது உடைமை பண்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த காலை பொழுதிலே அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற அன்புடைமை அதிகாரத்தில் இருந்தான ஒரு குரல் பாவையும் அதே நேரம் அதை தான் காசிநாதர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே நேரம் அடுத்தது இன்னொரு குரல் பா ஆழ்வினை உடைமை அதிகாரத்தில் இருந்த அற்புதமான ஒரு குரல் பா தெய்வத்தான ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் என்ற குரல் பாக்களை தாங்கி ஒழித்த அந்த பாடல் சிறப்பு. இப்பொழுது தொடர்ந்து உங்களுக்காக மற்றொரு பாடலை தருகின்றோம்.

0: நேரம் இப்பொழுது 7:35 தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடலோடு தொடர்ந்து 8 வரைக்கும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். ஒலிதா அந்த பாடலை கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தார். எஸ்பிபி அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல்.
1: மருத்துவ குறிப்பு. ஆரோக்கியம் வழங்குகின்றார் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.
2: மனிதன் உயிரோடு இருக்கும் போதே 2 விஷயங்களை தானம் செய்யலாம். 1 இரத்தம், 2 இரத்தத்தை உருவாக்கும் எலும்பு மச்சை. பல வகையான இரத்த புற்றுநோய்களுக்கு ஆட்பட்டிருக்கும் நோயாளிகள் இந்த எலும்பு மச்சையை பெறுவதன் மூலம் புத்துயிர் பெறுகின்றார்கள். நமது பெயர்களை இன்றே பதிவு செய்து இந்த இரத்தம் மற்றும் எலும்பு மச்சை தானத்தில் பங்கேற்போம்.
1: வழங்கியவர் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. தாளம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா தீபிகா குழுவினர் அந்த பாடலை பாடியிருந்தார்கள். பாடலுக்கு ரஹ்மான் இசையமைத்திருந்தார். ஆமாம், தொடர்ந்து நீங்க கவியரங்கிலே இணைந்து சிறப்பிக்கலாம். நேயர்களே, 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இன்றைய நாள் ஜூலை மாதம் 19 தேதி. இன்று நாங்கள் சுவாமி விபுலானந்தர் அவர்களை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. சுவாமி விபுலானந்தர் அவர்களை பற்றி உங்களுக்கு பல விடயங்கள் தெரிந்திருக்கும். சுவாமி விபுலானந்தர் அவர்கள் இழுத்து மண்ணிலே பிறந்து முத்தமிழின் மேன்மையை உலகறிய செய்த மாபெரும் தமிழறிஞர் மற்றும் ஆன்மீக துறவியுமாக இருந்தவர். இலங்கையிலே காரைதீவில் மயில்வாகனன் என்னும் இயற்பெயருடன் இருந்த இவர் மதுரை தமிழ்ச் சங்கத்தின் பண்டிதர் பட்டம், அதே நேரம் லண்டன் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் பட்டம், பிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்கின்றார் என்று இருவேறு துறைகளிலும் அரும் புலமை பெற்றவராக இருந்தவர் சுவாமி விபுலானந்தர் அவர்கள். பல இலக்கிய பணி ஆற்றியிருக்கின்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் முதலாவது தமிழ் பேராசிரியராக பணியாற்றி தமிழாய்வு துறைக்கு திண்ணியதொரு வழிகாட்டும் திட்டத்தினை வகுத்தளித்தவர் சுவாமி விபுலானந்தர் அவர்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் மூலம் துறவரம் பூண்டு கல்வி பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் ஒருங்கே முன்னெடுத்தார். அவருடைய சாதனை படைப்புகளிலே நாம யாழ் நூல் என்பதனை குறிப்பிட்டு கூறலாம். அதை பற்றி பேசியிருக்கிறோம் சில நேரங்களிலே. மறைந்து போன எங்கள் இசை மரபினையும் யாழின் இலக்கணத்தையும், யாழ் என்பது யாழ்ப்பாணம் அல்ல, அந்த இசைக்கருவி, இலக்கணத்தை மீட்டெடுப்பதற்காக 15 ஆண்டுகள் உழைத்து இவர் இயற்றிய ஒப்பற்ற இசைத்தமிழ் ஆராய்ச்சி நூல் யாழ் நூலாக இருக்கின்றது. அதே நேரம் மதங்க சூளாமணி, அதை கூட நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்களை அடிப்படையாக கொண்டு நாடக தமிழ் இலக்கணம் பற்றி எழுதிய அரிய திறனாய்வு நூலாக மதங்க சூளாமணியம் இருக்கின்றது. அதே நேரம் கடுமையான உடல்நல குறைவிற்கும் மத்தியில் தம் இலட்சிய கனவான யாழ் நூலை அரங்கேற்றிவிட்டு யாழ் இசைக்கருவி பற்றிய அந்த அற்புதமான நூல், அந்த ஆராய்ச்சி நூல், அதை அரங்கேற்றிவிட்டு 1947 ஜூலை 19 அன்று இந்த இசை தமிழ் பேரறிஞர் அமரத்துவம் அடைந்தார். சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய தமிழ் தொண்டு, ஆன்மீக தொண்டு, இவை எல்லாமே காலத்தால் அழியாதவை. அவரை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொள்வது சாலச் சிறந்தது.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா
3: தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
4: வரலாற்றில் இன்றைய நாள் ஜூலை 19 1870 பிரான்ஸ் புருஷியா மீது போரை ஆரம்பித்தது. 1900 பாரிஸில் முதலாவது சுரங்க தொடர்ந்து சேவை ஆரம்பமானது. 1903 முதலாவது டுவெண்டி பிரான்ஸ் போட்டியில் மோரிஸ் கிரெயின் வெற்றி பெற்றார். 1912 அரிசோனா மாநிலத்தில் 190 கிலோகிராம் எடையுள்ள விண்கல் ஒன்று வீழ்ந்து கிட்டத்தட்ட 16,000 துண்டுகளாக சிதறுண்டது. 1947 பர்மாவின் தலைநகர் ரங்கூனில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது ஆயுதம் தாங்கிய சிலர் உள்ளே நுழைந்து பிரதமர் ஆங் சாங்கையும் 6 அமைச்சர்களையும் சுட்டுக் கொண்டனர். வரலாற்றில் இன்றைய நாள்.

0: நேரம் இப்பொழுது 7:54 நிமிடம். சில நேர்கள் இணைந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் நாங்கள் வானொலிக்கு எடுத்துக்கொள்ள முடியும் நேரம் கருதி. அதனால ஒரு நேரை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ள போன்றோம். இனிய நேர்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு கவி பாடலாம், உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே கவிதை வழங்கலாம். இப்பொழுது எங்களோட அடுத்த நேர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: தீபன்.
0: தீபன், சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: முத்தமாலே.
0: முத்தமலையா?
1: ஆமாம்.
0: மிக்க நன்றி தீபன் உங்களுக்கு.
1: ஓகே, தேங்க் யூ.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

தமிழ தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது காலை 8 மணி. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு பாடல் கேட்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து செய்தி சுருக்கம் இடம்பெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு உங்களுக்கு பிடித்த தலைப்பிலே நீங்க கவிதை பாடலாம். இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சியில் சிறுவர்களையும் பெரியவர்களையும் சந்திக்க இருக்கின்றோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
3: உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் ஷாலி தாக்கல் செய்துள்ள மனுவுடன் தொடர்புடைய இடைக்கால மனுக்கள் எதிர்வரும் August 4 மற்றும் 6 திகதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டம் குறித்து அவசர விவாதம் நடத்த ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருமாறு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களவையில் TR பாலு மற்றும் மாநிலங்களவையில் திருச்சி சிவா ஆகியோர் இந்த கோரிக்கை மனுவை நாடாளுமன்ற செயலாளர்களிடம் சமர்ப்பித்துள்ளனர். ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் காட்டுத்தீயால் வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என மாகாண முதலமைச்சர் டக் ஃபோர்ட் அறிவுறுத்தியுள்ளார். தண்டபே நகரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், மக்கள் மீண்டும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வது தீயணைப்பு பணிகளுக்கு இடையூறாக அமையும் என்றார். வெனிசுவலாவில் கடந்த June 24 ஏற்பட்ட இரட்டை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5069 உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தோர் எண்ணிக்கை 16740 பதிவாகியுள்ள நிலையில் மீட்பு மற்றும் இடிபாடுகளை அகற்றும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
1: CMR தமிழ் HD 101.3.

நேரம் இப்பொழுது காலை 8:04. மீண்டும் மற்றமோர் நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நேயர்களே, இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 9 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவி வழங்க போன்றீர்கள். அது சமூக பொறுப்பு மிக்க எந்த ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம், காதல் கவிதையாகவோ அல்லது இதர வளமை போல நாங்கள் அதைத்தான் சொல்லுவோம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பு, எந்த ஒரு தலைப்பிலையும் நீங்க கவி வழங்க முடியும். இணைந்து சிறப்பிங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164462222. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே சிறுவர்களை சந்திக்க போன்றோம். திருக்குறள் மட்டுமல்ல, இதர விடயங்களையும் அவர்கள் தமிழ் சார்ந்ததையும் கூறிக்கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களை நாங்கள் இன்று காமத்துப்பாலில் 1வது அதிகாரம் தகையணங்குறுத்தல் என்ற அதிகாரம் குறித்து, 109வது அதிகாரம் குறித்து நாங்கள் பேசி பார்க்கலாம். ஒரு தலைவன் தலைவியினுடைய முதல் சந்திப்பு, அந்த கலவியலிலே முதல் சந்திப்பு சுவாரஸ்யம் குறித்து நீங்க பேச போன்றீர்கள். அதை திருவள்ளுவர் எப்படியெல்லாம் அழகுற சொல்லியிருக்கிறார் என்பதை கூட நீங்க சொல்லலாம். இல்லாது விட்டாலும் நீங்க பொதுவாக அந்த இனிமைகள் குறித்து பேசிக்கொள்ளலாம். எல்லாருடைய வாழ்வியலிலும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விடயம் கண்டிப்பா முதல் சந்திப்பு என்பது தெய்வீகமானது. அது குறித்து உங்களுடைய மனைவியை, உங்களுடைய காதலியை சந்தித்த அந்த முதல் சந்திப்பு, உங்க சொந்த கதை சொல்லாட்டாலும் பொதுவாகவும் நீங்க பேசிக்கொள்ளலாம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 17 பாகையாக இருக்கின்றது. காற்று மணித்தி அழுத்துக்கு 19 கிலோமீட்டர் வேகத்திலே வடக்கு திசையை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 25 பாகை வரை உயர்ச்சி அடையும். பிரதானமாக சூரிய ஒளிச்சத்தோடு கூடிய ஒரு நாளாக அமைய போன்றது. மாலை பொழுதிலே வெப்பநிலை 15 பாகை வரை வீழ்ச்சி அடைய போன்றது. நாளை இரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. அதே போன்று செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமே மழை பொழியும் என்று தற்பொழுது எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. பாடல் ஒன்றை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு ஒலித்த அந்த பாடலை எஸ்பிபி அவர்களோடு வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருந்தார். இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து நேயர்களை சந்திக்கலாம்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
1: இட்டோபிகோ
2: 416-746-2742
3: CMR தமிழ் HD எதிர்காலத்தின் முன்னோடி. 24 மணி நேரமும் உங்களோடு நாங்கள்.
0: நவரச கவியரங்களே இணைந்திருக்கின்ற முதலாவது நேயரை நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: நாங்களும்
0: விரும்புகிறோம். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருங்க. சொல்லுங்க என்ன நடக்குது என்று.
4: எல்லாமே சோமா போய்கொண்டு இருக்கு, நலமாக போய்கொண்டு இருக்கு. செய்திகளை பார்த்துக்கொண்டு உங்க நீச்சலை கேட்டுக் கொண்டிருப்போம். சுருக்கமாக சின்னதாக என் சுவாச காற்றே என்ற தலைப்பை போட்டு சுருக்கமான ஒரு கவிதை வந்து சொல்ல போறோம், மாத்திக்க போறோம். தலைப்பு வந்து என் சுவாச காற்றே. உன்னை என்றும் என் நெஞ்சம் மறக்காது, மறக்காது என் உயிரே, உயிரே என் சுவாச காற்றே. உன்னை என்றும் என் நெஞ்சம் மறக்காது, மறக்காது என் உயிரே, உயிரே என் சுவாச காற்றே. என் சுவாச காற்றே உனை வந்து தீண்டும் என் மூச்சக்காற்றே. என் சுவாச காற்றின் ஒவ்வொரு அளவும் உன் பெயரை மட்டும்தான் உச்சரிக்கிறது. என் சுவாச காற்றே உனை வந்து தீண்டும் என் மூச்சுக்காற்றே. என் சுவாச காற்றில் ஒவ்வொரு அளவும் உன் பெயரை மட்டும்தான் உச்சரிக்கிறது. என் விழிகள் காணும் ஒவ்வொரு ஓவியமும் நீதான், என் இதய துடிப்பின் ஒவ்வொரு சத்தமும் நீதான். என் விழிகள் காணும் ஒவ்வொரு ஓவியமும் நீதான், என் இதய துடிப்பின் ஒவ்வொரு சத்தமும் நீதான். காற்றாய் நுழைந்து என் உயிர் கலந்தாய், என் சுவாசம் நின்றாலும் என்னுடன் என்றும் கவிதையாய் நீ வாழ்வாய். காற்றாய் நுழைந்து என் உயிர் கலந்தாய், என் சுவாசம் நின்றாலும் என்றும் என் கவிதையாய் நீ என்னுடன் வாழ்வாய். நன்றி, வணக்கம்.
0: மிக சுருக்கமாக ஆழமான ஒரு காதல் சொல்லி இருக்கிறீங்க. என் சுவாசத்திலும் என் இதய துடிப்பிலும் என் விழிகளிலும்
4: நீதான்.
0: அருமை, அருமை, சிறப்பாக எழுதியிருக்கிறீங்க. மிக்க நன்றி பஞ்சாச்சரம்.
4: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பா மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
4: இப்பொழுது
0: எங்களோட அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி, ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, வரவேற்கின்றேன். எப்படியான ஒரு கவிதையோடு வந்திருக்கிறீங்க?
5: நான் மெருந்திரியா நோய் என்ற ஒரு கவிதை தலைப்போடு வந்திருக்கிறேன் ஜோதி.
0: எப்படி, மறுபடி சொல்லுங்க.
5: மருந்தில்லா நோய்.
0: மருந்தில்லாத நோய்.
5: மருந்தில்லாத நோய்.
0: என்ன நோயாக இருக்கும்
5: கேட்டு பார்த்தா தான்.
0: அப்படியா, பலருக்கும் இருக்கிற நோயாக இருக்குமோ? தொற்று
5: நோய். இந்த நோய் குடிக்காம காலச்சக்கரம் தாண்டிடலாம். இந்த நோய் கட்டாயம் எல்லாருக்கும் பிடிக்கும், பெரும்பாலும் பிடிக்கும்.
0: தொற்று நோயா, தொற்றா நோயா என்று சொல்லி பார்ப்போம்.
5: இது தொற்று நோய் தான்.
0: சொல்லுங்க என்ன என்று கேட்கலாம்.
5: தலைப்பு ஜோதி, மருந்தில்லா நோய். பதின்ம வயது பருவ மாற்றம், இயற்கையின் நியதி, வாழ்வின் நியாயம். யாரும் அறியா உணர்வின் தேடல், மானிட வாழ்வின் விசித்திர உண்டை. பதின்ம வயதில் பருவம் மற்றும் இயற்கை மியதி வாழ்வின் நியாயம் யாரும் அறியா உணர்வின் தேடல் மானிட வாழ்வின் விசித்திர விந்தை. மொழியே இல்லை பேசிடும் விந்தை, பார்த்தும் பாரா கண்கள் பேசும், பாயும் கண்கள் கண்வழி உடர்த்து இதயம் துளைத்து வாட்டிடும் நோய். மொழியே இல்லை பேசிடும் விந்தை, பார்த்தும் பாரா கண்கள் பேசும், பாயும் கனைகள் கண்வழி உடறுத்து இதயம் துளைத்து வாட்டிடும் நோய். இது கண்டவர் யாருமில்லர் மாறும் கண்டவர் கோலம், கண்டவர் யாருமில்லர் மாறும் கண்டவர் கோலம். இதய மேடையில் இசைவான ராகம் காணா பொழுதில் கணக்கும் நெஞ்சம், காணா பொழுதில் கணக்கும் நெஞ்சம், மறையும் மாலை எத்தனை பிம்பம், காணா பொழுதில் கணக்கும் நெஞ்சம் மறையும் மாலை எத்தனை பிம்பம், விடியும் காலை தேடிடும் கண்கள், விடியும் காலை தேடிடும் கண்கள், காலத்தின் கரைதலில் விரியும் பெருநோய், விடியும் காலை தேடும் கண்கள் காலத்தின் கரைதலில் விரியும் பெருநோய். மெல்லவும் இயலா சொல்லவும் முயலா சுற்றம் அறியா கட்டுண்டவர் பற்றி உருகி கொள்ளும் பெருநோய். மெல்லவும் இயலா சொல்லவும் முயலா சுற்றம் அறியா கட்டுண்டவர் பற்றி உருகி கொள்ளும் பெருநோய். வைத்தியர் கற்றதில்லை வைத்தியமும் எதிர்க்கில்லை, கூற்றுவன் வடிவில் உயிரையும் கரைக்கும். வைத்தியர் கற்றதில்லை வைத்தியமும் எதிர்க்கில்லை, கூற்றுவன் வடிவில் உயிரையும் கரைக்கும். இதய அரங்கில் காதல் நாடகம் இருவர் மனதின் ஒரே பாடல், கல்யாணி வடிவில் இன்பமும் பொங்கும் முராரையும் இசைக்கும். இருவர் மனதில் ஒரே பாடல், கல்யாணி வடிவில் இன்பம் பொங்கும் முராரையும் இசைக்கும். அலைபாயும் கூந்தல் மனதின் கரை தொடும், துள்ளி விளையாடும் புலிகள் போருக்கு அழைக்கும், கொவ்வை பழமுத்த உடல்கள் புதுச்சுவை தேடும், அன்னத்தை மிஞ்சும் நடையோ பின்னே ஈர்த்தெழுக்கும், மதிமுகமோ அவன் மதிவென்று பித்தனாய் மாற்றும். அலைபாயும் கூந்தல் மனதின் கரை தொடும், துள்ளி விளையாடும் புலிகள் போருக்கு அழைக்கும், கொவ்வை பழமுத்த உடல்கள் புதுச்சுவை தேடும், அன்னத்தை மிஞ்சும் நடையோ பின்னே ஈர்த்தெழுக்கும், மதிமுகமோ அவன் மதிவென்று பித்தனாய் மாற்றும். பார்த்தும் பாராத மின்னலுக்காய் இணைபட்டா விழிகள் ஏங்கும், பார்த்தும் பாராத மின்னலுக்காய் இவைபட்டா விழிகள் ஏங்கும். அங்கத்தின் வளைவுகளில் திக்கிடும் வீர சிங்கம், அங்கத்தின் வளைவுகளில் திக்கிடும் வீரமான சிங்கம், மொத்தத்தில் சத்தமே இல்லா பெருநோயின் தாக்கம். அங்கத்தின் வளைவுகளில் திக்கும் வீரமான சிங்கம், மொத்தத்தில் சத்தமே இல்லா பெருநோயின் தாக்கம். மருந்தே இல்லை மாற்று வழிவட்டும் காணலாம், கூடி தேடிய கண்கள் இணைவின் இற்றில், மருந்தே இல்லை மாற்று வழிமட்டும் காணலாம், கூடி தேடிய கண்கள் இணைவின் இற்றில், நோயின் தேடும் வாழ்வின் இயற்கை விதியும் புரியும், கூடி தேடிய கண்கள் இணைவின் இற்றில், நோயும் தேறும் வாழ்வின் இயற்கை விதியும் புரியும். காதலே வாழட்டும் வழிவிட்டு விலகிவிடுங்கள், காதலே வாழட்டும் வழிவிட்டு விலகிவிடுங்கள். ஒன்றான இதயங்கள் நோய் கலைந்து கனியட்டும், ஒன்றான இதயங்கள் நோய் கனிந்து கனியட்டும். நன்றி ஜோதி.
0: இந்த நோய்க்கு வைத்தியமும் இல்லை பைத்தியம் பிடிக்கும் பித்தனாய் ஆக்கும் எல்லாம் சொல்லிவிட்டீங்க. முகாரையும் இசைக்கும் மொழிகளால் போருக்கும் அழைக்கும். ஆஹா அருமை. எப்படி சொல்றது, காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று சொல்லியாச்சு.
5: இது கண்டிப்பா அத்தனை பேரையும் பற்றி கொள்ளும்.
0: கண்டிப்பா அதைத்தான் தொடர்ந்து பேச போன்றோம் திருக்குறளிலையும். அந்த முதல் சந்திப்பு இந்த மாதிரியான ஒரு திருவள்ளுவர் அதை எப்படி சொல்லி இருக்கிறார் என்றதை தான் நாங்கள் இன்னும் வியந்து பார்க்க போன்றோம். மிக அழகான ஒரு கவிதை, மிக முருகியல் மிக்க அழகியல் மிக்க ஒரு கவிதை கொடுத்திருக்கிறீங்க ரவிபாலா. கடினமாக அதை எழுதியிருக்கிறீங்க, மிக்க மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக சிறப்பான அந்த நான் நினைக்கின்ற அந்த திருக்குறள் அதிகாரத்துக்கு அமைவாகவும் நீங்க யோசித்து எழுதி இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா, அழகான ஒரு கவிதை கொடுத்திருக்கிறீங்க, மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி
0: வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம்.
6: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
7: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: நேரம் இப்பொழுது 8:22. தொடர்ந்து நவரச கவியரங்களை அடுத்த கவிஞரை நாங்க சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
10: வணக்கம் தேவகுமார்.
0: இனிய காலை வணக்கம் தேவகுமார்.
10: இனிய காலை வணக்கம். அனைத்து பஞ்சச்சரம் அண்ணா, உண்மையில ரவிபாலா ரவாலான்னு அந்த கவிதைகளுக்கு உண்மையில நான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விசிறி என்றே சொல்லலாம்.
0: அப்படியா?
10: அவர் படிக்கிற கவிதையை நான் ரசித்து

0: நேற்று நடந்ததை போல தோற்றிடும் காற்று கூட, நேற்று நடந்தது போல நெற்றி தொடும் காற்று போல, அந்த பழைய சுகத்தை தரும் அழகான நினைவுகளை. நேற்று நடந்ததை போல நெற்றி தொடும் காற்று கூட, அந்த பழைய சுகத்தை தரும் அழகான நினைவுகளை. செய்யாத நிலவாய் பெண்களின் தீண்டலாய், செய்யாத நிலவாய் பெண்களின் தீண்டலாய், என்றுமே இதயத்தில் நீங்காத நினைவுகள் வசந்தம். செய்யாத நிலவாய் பெண்களின் தீண்டலாய், என்றுமே இதயத்தில் நீங்காத நினைவுகள். அவ்வளவுதான், நன்றி.
1: ஆகவே பழைய நினைவுகளை எண்ணி மகிழ்றீங்களா வருந்துறீங்களா?
0: மகிழ்ச்சிதான்,
1: மகிழ்ச்சிதான்.
0: விடியலின் தெந்தலாய், விடியலின் தெந்தலாய் நீ வருவாய் என் நினைவுகளில், விழிகளின் ஒளியால் நீங்காத நினைவாய் துடிக்கும் இதய துடிப்பாய், என் சுவாசமே நீதானே.
1: அருமை அருமை. தேயாத நினைவாக நீ என்றும் இருக்கின்றாய் என்பதனை சொல்லி இருக்கிறீங்க. அழகான ஒரு கவிதை தேவகுமார், மிக சிறப்பான ஒரு கவிதை. நினைவுகள் என்றுமே அழிவதில்லை இல்லையா?
0: நினைவுகள் என்றுமே பசுமையானவை. அது பள்ளி காதலும், நீங்க சொன்னது மாதிரி அந்த முதல் காதலும், முதல் சந்திப்பும், கண்களில் தோன்றிடும் எண்ணிலா புன்னகை வார்க்கும் ஒன்றுமே நினைவுகள் தான்.
1: ஆஹா, அப்ப இப்ப நீங்க பள்ளி காதல் எல்லாம் சொல்ல போறீங்க அடுத்த நிகழ்ச்சியில வந்து?
0: ஆமா, முதல் சந்திப்பு முதல் காதல். ஆமா,
1: கண்டிப்பா. மிக்க நன்றி வருகைக்கு. சந்திப்போம். அழகு அழகான கவிதை. நன்றி
0: நன்றி
1: நன்றி.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543 உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
2: இப்பொழுது 8:32 தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். இப்பொழுது கவிஞர் கீதா அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நம்மோடு இணைகின்றார். வணக்கம் கீதா அம்மா.
3: வணக்கம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
3: நன்றி நன்றி அம்மா, நான் மிக நலமாக இருக்கிறேன்.
2: சிறப்பு சிறப்பு. ஆமா, வேற எப்படி போகின்றது தமிழ்நாடு? என்ன செய்றீங்க?
3: தமிழ்நாட்டு நிலவரம் இப்பொழுது தற்போதைய சூழ்நிலையில் நன்றாக காணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. மற்றபடி எதுவும் சொல்வதற்கு விசேஷமாக எதுவும் இல்லை, எனக்கு தென்படவில்லை.
2: சிறப்பு சிறப்பு. உங்களுடைய வருகைக்கும் மிக்க நன்றி கீதாம்மா. சொல்லுங்க, என்ன ஒரு கவிதையோடு வந்திருக்கிறீங்க?
3: நான் இன்றைக்கு விதவை என்ற சிங்கப்பெண், விதவை என்ற சிங்கப்பெண், அந்த கவிதையை பற்றி நான் இந்த கவியரங்கிலே உங்களுக்காக வழங்குவதற்காக வந்திருக்கிறேன்.
2: மிக்க நன்றி மிக்க நன்றி. அந்த தலைப்பினூடாக என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்பதனை கேட்க போன்றோம். கேட்போமா?
3: கண்டிப்பாக கண்டிப்பாக
2: சொல்லுங்க.
3: ஓகே. விதவையின் நிறம் வெண்மையாம், நீயும் சூடலாம் மல்லிகை. விதவையின் பெயர் கைம்பெண்ணாம், உனக்கும் இருக்கு பொட்டு. இனியும் இழந்து விடாதே, வா, உனக்கான வரிகள் இதோ. மண்ணில் பிறந்த பெண்ணே, நீ வண்ணம் சூட தடை என்ன? கணவன் இறந்தால் உன் கனவுகள் இறக்க வேண்டும் என்று யார் சொன்ன கூற்று? பூவும் பொட்டும் சூடுவதில் பாவம் என்ன சொல்லடா? பூத்த மனதை புதைக்காமல் புதுமை வண்ணம் நீ சூட்டிடுமா? தாய் வைத்த பொட்டும் தந்தை கொடுத்த பூவையும் பறித்திட உரிமை உனக்கு ஏதடா? எழுத்தில் கூட பொட்டு வைக்க விடாமல் சமுதாயம் பெண்களை தடுத்ததோ நான் அறியேன். இல்லை எழுத்துக்களை வஞ்சித்து விட்டதோ? இல்லை இல்லை, என் தமிழ் எப்பொழுதும் வஞ்சிக்காது. ஒன்றுக்கு ரெண்டு பொட்டு வைத்து கைம்பெண் என்று அழகாக்கியதே. விதவை என்ற பட்டம் அவள் விரும்பி வாங்கி வந்தாளா? வீட்டில் முடிந்து விடை பெற்றான் அவன். விதவை சொல்லுக்கு பழியானாள் இவள். கண்ணியமாக வாழ நினைக்கும் கைம்பெண் அவளுக்கு குரல் கொடுப்போம். சடங்கையும் சம்பிரதாயத்தையும் மனிதா நீ உருவாக்கிவிட்டு பிறப்பிலிருந்து வந்த பூவையும் பொட்டையும் பறித்திட இறைவன் உனக்கு கட்டளை பிறப்பித்தானோ? நீ உருவாக்கிய சடங்குகளை மண்ணிலே புதைத்துவிட்டு வாழும் பெண்ணவளுக்கு வழிவிடுடா. பூவாய் பூத்து குலுங்கியவளுக்கு இன்று பூசூட தடையாம். இறைவன் ஈந்தனவற்றை மறுக்க நீ என்ன இரும்பு மடையடா? இன்றோடு திருந்திவிடு மடையா. மதகுகளின் பின்னால் ஒளிந்து நிற்க மங்கையவள் மழை வெள்ளம் அல்ல, ஆர்ப்பரித்து பொங்கி வரும் அருவியடா அவள். ஆகாயம் அகன்று நிற்கும் அழகி அவள். தடுக்க நினைத்தது போதும் சமுதாயமே, இனியும் தடுக்க நினைத்தால் நீ தளர்ந்து போவாய், முடக்க நினைத்தால் நீதான் முடங்கி போவாய். என் இனமே, நெற்றியில் குங்குமத்தை இழந்தாலும் நெஞ்சின் நினைவுகளை சுமந்து ஒழுக்கமாக ஓடு துணிவை இழக்காமல். சமூகம் விதித்த நிறங்களை ஏற்காதே, உன் கனவுகளின் நிறம் அதிகம். சமுதாயமே, விதவையற்ற பட்டத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். என்னவளுக்கு விதவை என்பது ஒரு பெயர் அல்ல, வலியை வென்று வாழும் அவளுக்கான அடையாளம். ஒன்றை கேட்கிறேன், கணவன் இழந்த பெண்ணுக்கு விதவை பட்டம் என்றால் மனைவி இழந்த கணவனுக்கு என்ன பட்டம், என்ன பெயர், அவனிடம் இருந்து பறிக்கப்படுவது என்ன? சமுதாயமே, அவளை அப்படியே விட்டுவிடுங்கள். பெண்களை மட்டும் காம கயவன்களுக்கு அடையாளம் காண வழி கொடுத்து வேடிக்கை பார்க்காதே. உன்னை காக்க, நாட்டை காக்க வீர மரணமடையும் தியாகிகளின் மனைவிகளுக்கு வீர மனைவி என்று பட்டம் கொடுத்திடு, கொடுப்பாயா? விழித்துக்கொள் சமுதாயமே, உன் விடியலே அவள் என்றும் பொட்டு வைத்த கைம்பெண். நன்றி, நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கீத்துக்குட்டி.
2: மிக்க நன்றி கீதாம்மா. சிறப்பாக அந்த தலைப்பின் கீழ் அந்த கவிதை எழுதியிருக்கிறீங்க. அந்த நீங்கள் எடுத்த அந்த கற்பொருள் குறித்து சற்று இன்னும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள்.
3: விதவை என்று இந்த சமுதாயத்திலே பெண்களை மிக அருவறுப்பாக பார்க்கிறார்கள். விதவை என்றால் ஒரு காம இச்சையோடு இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவதே சமுதாயம்தான். ஏனென்றால் அவளுடைய கணவன் இறந்த பின்பு அவள் கணவன் இறந்தவளா, கணவன் உயிரோடு இருக்கிறாரா என்று அவளுக்கும் அவள் சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு மட்டும்தான் தெரியும், சமுதாயத்துக்கு தெரியாது. அவளுக்கு வெளியில் செல்வதற்கு பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் ஒரு பெண் பூவை பொட்டு இல்லாமல் இருந்தவுடனே அவள் கணவனை இழந்தவள் என்று காம வரியர்கள் அவளை சூழ்ந்து சூறையாட பார்க்கிறாள். அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி பல சூழ்நிலைகளிலே அவள் குணிகிறாள். அவள் புன்னகைக்க கூடாது, அவள் பாடக்கூடாது, அவள் ஆடக்கூடாது, அவள் நல்ல இடங்களுக்கு செல்லக்கூடாது. இப்படி சமுதாயத்தில் பல பெண்கள் என் கண் முன்னாலே துன்புறுத்தப்படுகிறார்கள், அலங்கோலமாக காணப்படுகிறார்கள். வேதனையோடு நான் பார்க்கிறேன். அம்மா, அந்த வேதனையின் உச்சத்தில் தான் அந்த கவிதையை இன்று எழுதியிருக்கிறேன். மிக வருத்தத்தோடு தான்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அது சமூகத்துக்கான நல்ல ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறீங்க. அந்த மாதிரி செய்பவர்கள் திருந்த வேண்டும். கண்டிப்பாக அந்த தலைப்பின் கீழ் அந்த வழி குறித்து நீங்கள் எழுதிய கவிதைக்கு மிக்க மிக்க நன்றி கீதாம்மா. உங்களுடைய வருகைக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம்.
3: நன்றி, நன்றி அம்மா, நன்றி, நன்றி,
2: வணக்கம்,
3: நன்றி.

0: அமெரிக்கா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
2: தமிழ் HD எதிர்காலத்தின் முன்னோடி. 24 மணி நேரமும் உங்களோடு நாங்கள்.
3: நேரம் இப்பொழுது 8:45 நிமிடம். தொடர்ந்து ஈழத்தில் இருந்து கலாமா அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் கலாமா.
4: இனிய வணக்கம் அம்மா.
3: இனிய வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமாக இருக்கிறேன்.
3: மிக்க மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. என்று கவியரங்கில் மறுபடியும் சந்திக்கின்றோம். சொல்லுங்க, என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீர்கள்?
4: ஒரு காதல் கவிதை தரலாம்.
3: காதல் கவிதை.
4: ஆமா
3: ஆமா, கேட்போம். இனிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி சொல்லுங்க.
4: ஒருமித்த உள்ளங்கள்.
3: ஆமா.
4: இதயங்கள் பேசும் இங்கே இவள் மடியில் இதமும் நன்றே. உதயத்தில் தலையை தாங்கி உவக்கென்றால் உணர்ந்தே உயித்த. இதயங்கள் பேசும் இங்கே இவள் மடியில் இதமும் நன்றே. உதயத்தில் தலையை தாங்கி உவக்கென்றால் உணர்ந்தே உயித்து. மிதமாகும் இன்பம் தன்னில் விடிமையுமோ தூரப்போகும். உதகத்தின் தன்மை போல உலக வழி காதல் கொள்ளும். மிதமாகும் இன்பம் தன்னில் விடிமையுமோ தூரப்போகும். உதகத்தின் தன்மை போல உலக வழி காதல் கொள்ளும். விசையுடனே விரகதாபம் விடியலிலே ஊற்றாய் போங்க. நசையுடனே உள்ளமேங்க நயவுரையாய் இளமை துள்ளும். விசையுடனே விரகதாபம் விடியலிலே ஊற்றாய் போங்க. நசையுடனே உள்ளமேங்க நயவுரையாய் இளமை துள்ளும். விசையுடனே மேவும் காதல் மிடுக்குடனே இசைவு கொள்ள. திசையெங்கும் சிரிப்பின் ஓர்மம் திகட்டாது மனங்கள் வாழும். விசையுடனே மேவும் காதல் மிடுக்குடனே இசைவு கொள்ள. திசை எங்கும் சிரிப்பின் ஓர்மம் திகட்டாது மனங்கள் வாழ்வும் வாழும். வரத இவள் அணைப்பில் தானே வாழ்வியலும் முழுமை கொள்ளும். வரமெனவே இணையரன்பு வார்த்தை இல்லை மெல்ல சொல்ல. வரத இவள் அணைப்பில் தானே வாழ்வியலும் முழுமை கொள்ளும். வரமெனவே இணையரன்பு வார்த்தை இல்லை மெல்ல சொல்ல. கரமுடைந்த நாள்கள் எல்லாம் கன்னி இவள் இன்ப வீந்தாள். சிரத்தையுடன் செம்மை மேவ செம்மாந்து வாழி வாழி. கரமுனைந்த நாள்கள் எல்லாம் கன்னியவள் இன்பமீந்தாள். சிரத்தையுடன் செம்மை மேவ செம்மாந்து வாழி வாழி. இது ஒரு அரசியல் விருத்தம். காய் மாத்து என்ற வாய்ப்பாண்டில் எழுதுறது. நன்றி அம்மா.
3: காய் தேமா எப்படி அது? ஆமா, சிறப்பு சிறப்பு அந்த மரபு கவியை வழங்கியமைக்கு. அந்த கவி பொருள் குறித்து மேலதிகமாக என்ன சரியை சொல்லுங்க.
4: இதுல நான் நல்ல தமிழ் சொற்களை இதெல்லாம் எழுதினதுக்கு பிறகு எனக்கு சில பேர் எனக்கு பின்னூட்டத்திலிருந்து வந்திருந்தா நேரடியா போன் பண்ணி கேட்டிருந்துச்சுனா இதுல இருக்கிற சொற்களை பற்றி கேட்டிருந்துச்சுன்னா நல்ல நல்ல தமிழ் சொற்களை கொடுத்துருக்கிறீங்களா? நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். உதகம் உதகம் என்று சொல்றேன். உலகத்தின் தன்மை போலாண்டா நீரின்ற குளிர்ச்சி போல உலக வழி காதல் கொள்ளும். காதல் இல்ல உலக வழி. உலகம் என்றது காதல்ல தான் உலகம் இருக்குது. அதே போல நசை என்ற ஒரு சொல்ல போட்டிருக்கிறேன். நசையுடனே உள்ளம் ஏங்க. ஆசை ஒரு பெண்ணமானம் ஆசையிலதான் நேங்க இனம். அதில் அங்கிருந்துதான் காதல் பிறக்குது. காதல் காதல் மனிதத்தோடு கலக்கிறது எல்லாம் ஆசையிலதான். அதே போல மிசையுடனே மேவும் காதல், மிசை என்னால் உயர்வு, உயர்வுடனே உயர்ந்த காதலாக அது மேவும், அந்த உள்ளத்தை மேவும் போது அப்படின்றது அந்த துணையில கொடுத்துருக்கிறேன். மிசையுடனே விரகதாபம், அந்த ஒரு விரகதாபம் அது அந்த பிரிவின் ஆச்சாமைக்குள்ள அது வந்து ஒரு உள்ளத்தின் செயல்பாடாக அது அளவுக்கு மீறின விசையோடுதான் இந்த காதல் விடியலிலே ஊற்றாய் பொங்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஓர்மம், ஓர்மம் என்ற சொல்ல கொடுத்துருக்கிறேன். ஓர்மம் என்றது உறுதியான மேகம், அந்த காதலிலே வந்து நிலை கொண்ட தன்மை, இருவருக்குமான நிலை கொண்ட தன்மையை நான் ஓர்மம் என்ற ஒரு சொல்லில கொடுத்துருக்கிறேன். அதாவது வரதை, வரதை என்று சொன்ன அந்த பெண்ணை வந்து வரதையாக கொடுத்து, வரதையை வந்து துர்க்கை அமைப்பு பார்க்கிறது, தூய வளர்ந்த ரீதியிலும் பார்க்கிறது, பரிசுத்தமானவளென்னும் பார்க்கிறது. காதல், காதல் என்ற விஷயத்துல வந்து காதல் பரிசுத்தமானது, காதலுக்கு நான் நிறைய விளக்கம் சொல்லுவேன், காமத்துக்கு நிறைய விளக்கம்
3: சொல்லுவேன். தொடர்ந்து திருக்குறள் இணைந்து கொண்டு சொல்ல போறீங்க. சரி,
4: அத்தனையும் புனிதத்துக்குள்ளதான் நான் கொண்டு வருவேன் தவிர, அதை வந்து ஒரு இழிவான நிலைக்குள்ள காதலையோ காமத்தையோ நான் கொண்டு வர மாட்டேன். அப்ப இவ்வளவும், இவ்வளவுமாக ஒரு சிரத்தையோட இருக்கிற காதலர்கள் செம்மாந்து வாலி வாலி என்று இறுதியில முடிச்சிருக்கிறேன். அவர்கள் ஒரு இருமாப்போட, எங்களுக்கே இருக்கிற ஒரு தனித்துவத்தோட நாங்கள் இருப்போம் என்ற அந்த உறுதி நிலைய நாங்கள் உலகத்தாராக அவர்களை வாழ்த்துகிறோம். வாழி வாழியன்னு முடிச்சிருக்கிறேன்.
3: சிறப்பு, சிறப்பான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க கலாமா மரபு பாவிலே. மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி அம்மா, நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? Suzanne.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
10: 416-700-2222 416-700-2222 J.CA.

நேரம் இவ்வளவு 8:56 இவ்வளவு நேரமும் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. சிறப்பான கவிதைகளை வழங்கியிருந்தீங்க, எல்லாருக்கும் மிகுந்த நன்றியையும் பாராட்டினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கப் போகின்றோம். 9:30 to 10:30 வரைக்கும் பெரியவர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்னர் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
2: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757. கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: நேரம் இப்பொழுது காலை 9:03. மீண்டும் மற்றமோர் திருக்குறள் என்னும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே, தொடர்ந்து நீங்க 10:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இப்பொழுது முதல் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பிக்க நாங்கள் அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன், 416-6464-6222 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். அவர்கள் ஒரு திருக்குறள் கூறலாம், திருக்குறளுக்கான பொருளையும் சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் அது எல் இசை, நாடகமாக, முத்தமிழாக, அவர்கள் எதுவாகவும் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் அறிய தருகின்றோம். பாடலை தொடர்ந்து குழந்தைகளை சந்திக்கலாம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: CMR Tamil HD, எதிர்காலத்தின் முன்னோடி. 24 மணி நேரமும் உங்களோடு நாங்கள்.
6: நேரம் இப்பொழுது 9:11. சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே இன்று கார்த்திக் அவர்கள் துபாயிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய குரலிலே அந்த குரல் பாவை கேட்போம்.
7: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திக். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் துபாயில் வசிக்கிறேன். குரல். அழுக்காறு அவாவெகுலி இன்னாச்சொல் நான்கு இழுக்கா என்றது அறம். அழுக்காறு அவாவெகுலி இன்னாச்சொல் நான்கு இழுக்கா என்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கோபம், கண்சொற்கள் இந்த நான்கும் நம் வாழ்க்கையில் ஒதுக்கி வாழ்வதே அறமாகும். வாழ்க தமிழ், வாழ்க வருமுடன்.
8: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சபையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4665-4661.
3: நேர்மை பொழுது 9:21. தொடர்ந்து கனடாவிலிருந்து ஸ்வேதா இணைகின்றார். அவருடைய குரலிலே குரல் பாவை கேட்போம்.
4: வணக்கம், எனது பெயர் ஸ்வேதா பாஸ்கரன். நான் கனடாவிலிருந்து முதலாம் வகுப்பு படிக்கிறேன்.

இப்பொழுது 9:26 இணைந்து சிறப்பித்த குழந்தைகள் இருவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் நேரடியாக இணையவில்லை, அவர்களுடைய ஒலி பதிவினைத்தான் நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அடுத்த வாரம் அவர்கள் இணைந்து சிறப்பிப்பார்கள் என்று நம்புவோம். குட்டீசம் பிஸியாயிட்டாங்க இல்லையா, பெரியவர்கள் மாதிரி பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் இருந்து அவர்கள் தொடர்ந்து இணைந்து சிறப்பிப்பார்கள். இப்பொழுது 9:30 பெரியவர்களை சந்திக்க போன்றோம். 109 அதிகாரமாகிய தகையணங்குறுத்தல் அதிகாரம் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. அதிலே தெய்வ புலவர் எப்படியெல்லாம் வியந்து அந்த தலைவன் தலைவியை கூறுவது மாதிரியான அந்த முதல் சந்திப்பிலே அவர்கள் வியந்து கொள்கிறார்கள். அது நீங்க பொதுவாக என்ன நினைக்கிறீங்க அந்த இனிமை பற்றி, வாழ்வியலின் உடைய ஆரம்ப புள்ளி இல்லையா முதல் சந்திப்பு என்பது. ஆகவே அது பற்றி நீங்கள் உங்களுடைய தலைவியை சந்தித்த சந்திப்பு, உங்களுடைய வாழ்க்கை துணையை, அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கின்றன பேசுவதற்கு இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1800 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem and dinam.
2: Bar kalamu closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing cheyda Pradhi Selvathukku thanks.
2: செல்வம்.
3: சரி சரி.
5: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
6: Nissan Head to Head Event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677202.
7: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR
8: தமிழ் HD.
7: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
8: தமிழ் HD
7: தமிழ் HD.
9: நேரம் இப்பொழுது காலை 9:35. திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சி பெரியவர்களுக்கான நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பிக்க போறீங்க. காத்திருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நாங்கள் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆமாம், பல வருட காலங்களாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி இன்னும் உங்களுடைய ஆதரவோடு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறக்க வேண்டும் கண்டிப்பாக. என்னென்றால் எப்படி சொல்கிறது, இதுக்குள்ளே இருக்கின்ற அந்த கடின உழைப்பு கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். அதே நேரம் நீங்களும் இந்த அதிகாலையில் எழுந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி, உங்களுடைய வீட்டு பணிகள் இதர பணிகளை விட்டு இதற்காக நேரம் ஒதுக்கி நீங்க இந்த நேரத்திலையும் வாரதுக்கு மிக்க மிக்க நன்றி. அதான் பிரச்சனை, குழந்தைகளுக்கும் அப்படித்தான். அவர்களுக்கும் இந்த நேரம் சற்று அசௌகரியமாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் வருகின்றார்கள். இன்றைய தினமும் அவர்களுடைய வருகை இல்லை, அவர்களுடைய ஒளி பதிவினைத்தான் நான் உங்களுக்கு பகிர்ந்திருந்தேன். ஆமாம், பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் தெய்வ புலவர் தந்தருளிய 3ஆம் பாலாகிய காமத்து பாலில் இருந்து, காமத்து பாலில் வந்து உங்களுக்கு தெரியும் களவியல் மற்றும் கற்பியல் ஆக 2 இயல்களாக பிரிக்கப்பட்டு குறள் பாக்கள் அங்கே தெய்வப்புலவர் மிக அருமையாக கொடுத்திருக்கின்ற ஒரு அதிகாரம் 3ஆம் பாலாக இருக்கின்றது. ஆமாம், அதிலே 1வது அதிகாரம் களவியலில், 109வது அதிகாரம் தகை அணங்குறுத்தல். தகை அணங்குறுத்தல் அது என்ன அது என்றால், ஒரு காதலினுடைய முதல் புள்ளி எதுவாக இருக்கும், இருவரும் குமான அந்த முதல் சந்திப்பு என்பதுதான் முதல் புள்ளி என்பது. அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆகவே திருவள்ளுவர் பெருமான் மிக அருமையாக கொடுத்திருக்கின்ற இந்த அதிகாரம் குறித்து பேச போனோம். தகையார அணங்குறுத்தல் என்பதிலே அணங்கு என்பது அதிகமாக தெய்வ பெண்ணை குறிக்க பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கும். சாதாரண பெண்ணையும் குறிக்கலாம், ஆனால் அதிகமாக அணங்கு என்பது தெய்வ பெண். இல்லை என்று சொன்னால் அது இன்னொரு பொருளும் சொல்லப்படும், வருத்தும் பெண். அது என்ன? அது வருத்தும் கொலைக்காரியா? அப்படி சித்திரவதை செய்வா? அப்படி அல்ல. தன்னுடைய அழகாலும் அறிவாலும் தகுதியாலும் ஒரு ஆடவனை தலைவனுக்குள்ளே ஒரு நோயை ஏற்படுத்தி கொள்பவள். தகை என்பது அழகு, தகுதி என்பதை குறிக்கும். உறுத்தல் என்று சொன்னால் வருத்தத்தை உண்டாக்குதல், நோயை உண்டாக்குதல். ஏற்கனவே ரவிபாலா கூட அந்த இந்த அதிகாரம் குறித்த கவிதையிலே மிக அருமையாக அவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து கொடுத்து சென்றார். நிச்சயமாக எப்பொழுதுமே சிவனே என்று அமைதியாக இருக்கிற அந்த தலைவனுடைய உள்ளத்திலே தலைவியின் அந்த காதலியினுடைய பேரழகு, ஒப்பற்ற பேரழகு, அது பேரழகு என்கிற பொழுது அதுக்குள்ளே பல விடயங்கள் அடங்கும். ஆக அந்த உடலமைப்பு மட்டும் அல்ல, உடலமைப்பு பதாக அழகான பெண், அழகான நிறம், அழகான மூக்கு, வாய், கண், அப்படி மட்டும் நாங்கள் சொல்லிவிட முடியாது. அவளுடைய பேராற்றல், அந்த பெண்மைத்தன்மை, தகுதி எல்லாமே உள்ளடக்கியதுதான் அழகு என்று சொல்லப்படுவது. அது ஆணுக்கும் அப்படித்தான், பெண்ணுக்கும் அப்படித்தான். அழகு என்பது உடல் அமைப்பு, உடல் வாகு, உடல் நிறம், அவற்றை மட்டும் நாம் சொல்லிவிடுவது இல்லை. ஆகவே இந்தளவு தகுதியின் நிலை, இவ்வளவு பேராற்றல் எல்லாவற்றையும் கொண்டு ஒரு தலைவனுடைய உள்ளத்தில் அவள் ஏற்படுத்துகின்ற அந்த நோய் வருத்தத்தை பற்றி இங்கே கூறியிருக்கின்றார் திருவள்ளுவர் பெருமான். இது தெய்வ புலவர் தான் கூறினாரா என்று வியந்து பார்க்கும் அளவுக்கு அற்புதமான ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கின்றது. கண்டிப்பா இது வந்து ஒரு நாடக பாணியிலே, உரையாடல் பாணியிலே அந்த தலைவன் கூறுமாற் போல அமைந்திருக்கின்ற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கின்றது. நேயர்களே, அதை நீங்களும் படித்திருப்பீர்கள், சுவைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே படிக்காது விட்டால் கூட நீங்க படித்துக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நாங்கள் படிக்கவும் தெரியவும் கண்டிப்பா வாழ்வியலுக்கு தேவையான ஒன்றுதான் இந்த மூன்றாம் பால் ஆகிய காமத்து பால். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காதலினுடைய அந்த ஆரம்ப புள்ளியை மிக துல்லியமாக ஒரு நாடக பாணியிலே வடித்தெடுத்த திருவள்ளுவருடைய அந்த ஆளுமை, இலக்கிய ஆளுமையை நாங்கள் இந்த காலத்தில் மட்டுமல்ல இனிவரும் காலங்களிலும் எல்லோரும் பார்த்து வியந்து கொள்ளப் போகின்றார்கள். அதனையும் விட 2000 ஆண்டுகள் தாண்டிய நம்ம வாழ்வியலுக்கு அவர் அன்று சொன்னது இன்றும் பொருத்தமாக இருக்கின்றது. அந்த முதல் சந்திப்பு, அதில் மாற்றம் இல்லை இல்லையா? முதல் சந்திப்பென்ற எப்படி இருக்கும், கண்கள் பேசுகின்ற, அவன் பார்த்து வியந்து கொள்கிறான். இவள் பெண்ணாக இருக்குமா, மானிட பெண்ணாக இருக்குமா, தெய்வ பெண்ணாக இருக்குமா, மயிலாக இருக்குமா, எப்படி என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் எழுகின்றது. அப்படி அந்த சந்திப்பு குறித்து நீங்க பேச போறீங்க, சுவாரஸ்யமாக பேச போறீங்க, எப்படி என்று சொல்லி பேசலாம், பார்ப்போம். அதே நேரம் திருவள்ளுவர் மிக நேர்த்தியாக தந்திருக்கின்ற ஒரு நாடக பாங்கலான ஒரு ஆக்கம் இந்த அதிகாரம். அது குறித்து நீங்கள் எப்படி, அந்த அதிகாரம் குறித்தும் திருவள்ளுவருடைய அந்த இலக்கிய ஆளுமை குறித்தும் உங்களுக்குள்ளே ஏற்பட்டுள்ள அந்த வியப்பு குறித்து நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதை நாங்கள் பெருமையாக பேசுவோம். பாடல் ஒன்றை தொடர்ந்து சந்திப்போம்.

0: உத்தமபுத்திரன் புத்திரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அந்த பாடல் நரேஷ் ஐயர் அந்த பாடலை பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 9:45 திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிறப்பிக்க காத்திருக்கின்ற நேயர்களை சந்திக்க போகின்றோம். இங்கே ஒரு தலைவன் தலைவியை காணுகின்றான். மிக அற்புதமாக ஒரு நாடக பாணியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அதிகாரம். தலைவன் தலைவியை காணுகின்றான், திகைத்து போகின்றான். இது எப்படி இருப்பாள்? அணங்காக இருக்குமோ, மயிலாக இருக்குமோ, மானிட பெண்ணாக இருக்குமோ என்று ஒரு திகைப்பு அவனுக்குள்ளே எழுகின்றது. இருவர் பார்வைகளும் மோதிக்கொள்கின்றன. அவள் சினந்து தலைவனை நோக்குகின்றாள். சினம் மெல்ல தணிகின்றது. மருண்ட பார்வையாக மாறி அந்த சினம் தணிந்து மறண்ட பார்வையாக மாறி அவளுக்குள் காதல் அரும்புவதை கண்கள் காட்டுகின்றன. அதை மிகச்சிறப்பாக வர்ணிக்கின்றார் திருவள்ளுவர். அந்த குரல் பாக்களும் இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் பேசிக் கொள்ளலாம், குரல் பாக்கள் தெரிந்தால் சொல்லலாம், இல்லாத விட்டால் அதை பார்த்து மருள தேவையில்லை. சரி, மருள இல்லை வெறில என்று சொல்வோம். ஆகவே தலைவன் என்னதான் வீரம் உள்ள தலைவனாக இருந்தாலும் கூட அவளுடைய அந்த ஒற்றை பார்வை அந்த பெண்ணிடம் அவனை முழுமையாக சரணடைய வைக்கின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரல் பாக்கள் அதிகாரம் இது. அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குரல் பா என்ன சொல்கிறது என்றால், அணங்கு கொல் ஆய் மயில் கொல்லோ, கனங்குலை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சு என்று சொல்கிறார். அதிலே தலைவன் கூற்றாக அமைந்திருக்கின்றது இந்த குரல் பா. அணங்கு என்பது ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தெய்வப்பெண். ஆய் மயில், ஆய் என்ற அழகான மயில். கனங்குளை, கனமான குளை என்பது காதணிகளை அணிந்த மானுட பெண்ணோ என்று கேட்கிறார். மாலும் என் நெஞ்சு மயங்குகிறது அவளிலே என்று சொல்லி முதன் முதலாக அந்த தலைவியை தலைவன் காணுகின்றான், சந்திக்கின்றான். அவளுடைய பேரழகிலே மயங்கி திகைத்து போகிறான். அவளுடைய அழகை பார்த்து ஒருவேளை இவள் தெய்வ பெண்ணாக இருக்குமோ, அழகு என்பது அழகுக்குள்ளே எத்தனையோ அடங்கும் என்பதை சொல்லியிருந்தேன், அல்லது தோகை விரித்தாடும் அழகான மயிலாக இருக்குமோ, இல்லை என்று சொன்னால் கனமான காதணிகளை அணிந்த சாதாரண மானுட பெண்ணாக இருக்குமோ. அவனுக்கு அதை பகுத்தறிய முடியாமல் நெஞ்சம் மயங்கி தவிக்கிறது. வியந்து போகிறான், வியந்து இதை கூறுகின்றான். அப்படி நீங்க இப்ப வியந்து கொண்டு என்ன எல்லாம் சொல்ல போறீங்க? முதல் சந்திப்பு குறித்து பேசலாம் இப்பொழுது எங்களோட முதல் நேயர். வணக்கம். இனிய காலை வணக்கம் சாரா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சொல்லுங்க. ஆமாம், எப்படி இருக்கிறீங்க? முதல்ல
1: அணங்கு கொல் ஆய்மயில் கொள்ளோ, மணங்குலை மாதர் கொள் மாலும் என் நெஞ்சு. அதாவது ஒருவரை நாங்கள் கண்டவுடன் எங்களுக்கு தோன்ற அந்த உணர்வு வந்து அதைத்தான் திருவள்ளுவரில் கொடுத்திருக்கின்றார். இந்த மகள் தேவ மகளோ, தெய்வப்பெண்ணோ, சிறந்த அழகு மயிலோ, அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு குழப்பம் வந்து விட்டது அந்த ஆணுக்கு. ஒரு இது மானிட பெண் தானோ, அந்த அந்த மாதிரி ஒரு குழப்பம், அந்த அளவுக்கு அந்த அந்த இளைஞனுக்கு ஒரு வருத்தம், ஒரு ஒரு அந்த பெண் வந்து அவரை இன்சை செய்கின்றார் தன் அழகால. அதை பார்த்து இவர் நெஞ்சம் மயங்குகிறது. அதாவது அதோ பெரிய கம்மல் அணிந்திருப்பது தெய்வமா, நல்ல மயிலா, பெண்ணா, யார் என்று அறிய முடியாமல் மனம் மயங்குகின்றது. அந்த ஒரு கஷ்டம் தான். என்னை வாட்டும் அழகோ, இந்த மங்கையை கண்டு ஏன் மயங்குகின்றது என் நெஞ்சம், அந்த மாதிரி ஒரு கலக்கம் தான் அந்த குரல் சொல்கின்றது. அடுத்தது வந்து கண். நாங்கள் முதல்ல கண்ணால் தான் ஒருவரை நோக்கும் பொழுது அந்த கண்ணை கண்டு நாங்கள் அதாவது சொல்லுவோம், நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் நாக்கணங்கு நான் நானே கொண்டன்னு நுடைத்து என்ற அந்த அந்த குரல் அது அன்னையை நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ன்ற மாதிரி அந்த கண் பார்வையில தான் முதல் கவர்ச்சி, முதல் கவர்ச்சி, முதல் ஒரு பாசமோ அன்போ எதுவும் அந்த கண்ணை பார்த்த உடன்தான் நம்மளுக்கே மனசுக்குள்ள எது தோன்றுதோ அது தோன்றும். நோக்கி அவள் பார்வைக்கு எதுவே நோக்குதல் தானே தாக்கி வருந்தும் அணங்கு, ஒரு சேனையையும் கொண்டு வந்து தாக்கினாற் போன்றது. அவ்வளவு பெரிய ஒரு ஒரு சேனையை கொண்டு என்னை தாக்கினாள் போன்று அவளுடைய கண்கள் என்னை தாக்கிவிட்டது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி அந்த கண்ணுக்குள் இருக்கும். என் பார்வைக்கு எதிராக அவள் என்னை பார்ப்பது தானே தாக்கி எவரையும் கொள்ளும் ஒரு தெய்வம் தாக்கு படைகளையும் கூட்டி வந்தது போல் இருக்கின்றது. எல்லா படையையும் கொண்டு வந்து என்னை தாக்கியது போல் அவள் கண்கள் என்னை தாக்கியது என்று ஒரு அர்த்தமாகத்தான் அந்த குரல். அவள் வீசிடும் விழிவர்களுக்கு எதிராக என்னை அவள் நோக்க அக்கணமே அவள் என்னை திருப்பி நோக்கி அது தானொருத்தி மட்டும் தாக்குவது போலால் என்று ஒரு தானையுடன் வந்து என்னை தாக்குவது போன்றிருந்தது. அவ்வளவு சக்தி கொண்ட அந்த பார்வைதான் அது. திரும்ப மீண்டும் ஒரு முறை அவள் பார்க்கும் பொழுது ஒரு படையே வந்து என்னை தாக்கியது போன்ற உணர்வை நான் உணர்கின்றேன். ஓகே ஜோதியே, திரும்ப என்னால் பின்னால் உள்ளவர்களும் சொல்லட்டும்.
0: சிறப்பு, மிக்க நன்றி உங்க வருகைக்கு தாரா.
1: நன்றி, நன்றி.
0: உங்களுக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த நீர் எங்களோடு. வணக்கம்.
2: வணக்கம் ஜோதியா, ரவுவாளா?
0: இனிய வணக்கம். ஆமாம், இனிய வணக்கம் ரவி பாலா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன், சொல்லுங்க.
2: நன்றி ஜோதி, நன்றி. இந்த இந்த நோயை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகையணம் குறித்தல், தகையணம் குறித்தல், அது சரியான விளக்கம் தந்தைகள். அழகு வனப்பு என்ன, அணங்கு என்றால் யார் என்று, உறுத்தல் என்ற நீங்கள் ஆரம்பத்திலே விளக்கம் வடிவாக தந்துட்டீங்கள். இது இந்த உறுத்தல் எல்லாரும் தான், ஒரு ஆன்மகனாக பிறந்தவர் எல்லோரும் தாண்டித்தான் வந்திருக்கோம். அது காமத்துப்பால் என்ற வெளியில சொல்லவங்களுக்கு வெக்கமா இருந்தாலும் அது ஒரு இன்பத்துப்பால், அது நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். பெரும்பாலும் மாணவர்கள், பொதுவாக மாணவர்கள் உயிரினங்கள் எல்லாமே அனுபவித்திருக்கிறது. அவளுடைய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு அசைவும் எங்களை கொள்ளாமலே கொள்ளும், என்னை கொள்ளாமலே கொள்வேன். நான் என்னை நான் பொதுவாக கிடைக்காம என்னை நான்
0: கிடைக்கிறேன்.
2: இதை தாண்டித்தான் வந்திருக்கிறோம். இது அந்த பொதுவாக பாடலே கவிஞரே சொல்லியிருக்கிறார், இரட்டு வயது 18 வயதில் அத்தனையும் அழகு, இரட்டை அழகு கண்டெல்லாம் வெளியில சொல்லியிருக்கிறார். உண்மை அது பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த கண்ணும் கண்ணும் நோக்கும் அந்த எந்த உருவத்தை நாங்கள் காண்றோமோ அதை மீறி உலகத்தில் அழகே இல்லை. நீங்கள் சொல்றீங்க அணங்கண்டு, அணங்க நாங்கள் தெய்வ பெண்ணை கண்டோமோ இல்லையோ, நாங்கள் காண்ற பெண் தெய்வதை தான், அதுதான் தேவதை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அதை நோக்கித்தான் எங்களுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கும். எல்லாமே அழகுதான், அத்தனையும் அழகுதான். எங்கள் கண்ணுக்கு அந்த வயதுல அந்த நோய் தட்டி கொள்ளும் பொழுது அத்தனையும் அழகுதான். வெட்டியை விழுத்து முகம் கூட அழகுதான், தலையை விட்டு கலரும் அந்த தலைமையில் கூட அழகுதான், அத்தனையும் அழகு. அதை விட அழகு இந்த ஜொம்மனையை நாங்கள் விழித்துக் கொள்வோம். அந்த வள்ளுவனாருடைய 1085வது குரல் மாதிரி தஞ்சோதி, பிணையேர் மடநோக்கு நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து, அவளே அழகு. பிரயஞ்சோதியா அணிகலன்கள் எல்லாம் போட்டுவான், நான் அணிகலன் போட்டு பேரழகாக்க போட்டுருவோமோ எனக்கு தெரியாது. அந்த அணிகலன்கள் எல்லாம் தேவையில்லை, அத்தனையும் அழகுதான். பெண்மான யொத்த இளமை கொஞ்சம் நாணம் கலவையாக்கிய பார்வை அது எங்களை கொள்ளும். பிரம்மரனும் சிற்பியும் இயற்கையும் சேர்ந்து அவனின் உச்சம் தெளிக்கும் அந்த தேவதையை நீங்க அணங்கண்டு சொன்னீங்களே, அதை கொண்டு வந்து எங்கள் முன் நிறுத்தின மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு இன்ப உணர்ச்சி அது அதிலே வந்துடும். அவனின் உச்சம் தான் அவள் தான் அழகு, அதை விட்டு அழகு அவளுக்கு நிகர் அவள் தான். அதை விட சில கவிஞர்கள் சொல்லியிருக்கிற அவளுக்கு நிகர் அவள் தான், அதை மீஞ்ச அழகு ஏதுமே இல்லை. வேறு அதுக்கு அவளுக்கு ஏன் அதிகாரம் போட்டுதான்றதான் வள்ளுவனாரின் கேள்வி அந்த அந்த குரல்ல. பிணையே மடநோக்கு நானும் உடையாட்கு அடியவனோ ஏதில தந்து, வாசுவியும் வள்ளுவனும் காதலுக்கும் அவருடைய காதல் கதையை நாங்கள் கேட்க இல்லை, ஆனா அந்த காதல் கதை இந்த குரல சொந்தது நான் நினைக்கிறேன். கட்டம் நாங்கள் தாண்டித்தான் வந்திருக்கிறோம். அந்த அந்த அனுபவம் பிறருக்கு தெரியாது. பிறர் நகைக்கலாம், பிறர் வேலனம் செய்யலாம், பிறருக்கு அது எரிச்சலை உண்டாக்கலாம், ஆனால் அது கலந்து கொண்டவருக்குத்தான் அது இன்பம் தெரியும். அது எப்படி இன்பம் என்ற கடைசி குரல்ல வள்ளுவர் சொல்றார் ஜோதி, உண்டார்கள் அல்லது அடுநாற காமம் போல் கண்டார் மகிழ்ச்சிகள் என்று. இந்த கல் என்ற கல்லு நாங்கள் நினைக்கிறது கல் என்பது நேராக நாங்கள் எங்களுக்கு கிடைக்குது மரத்திலேயோ நாங்கள் கல் இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் மரங்கள் திண்ணங்கள் இருக்கணும் பிணங்கள் நேரடியாக இருக்கும். இங்க வள்ளுவர் வளர் வள்ளுவர் பற்றி நாங்கள் சிந்திக்கணும். அந்த காலத்திலே அடுநாரா கல் இருந்திருக்கு. அடுநாரா கல் என்பது அந்த காய்ச்சிரகள் இப்ப நாங்கள் ஒட்கா விஸ்கின்னு குடிக்கிறோமே அதுதான் அதுதான் அடுநாரா கல் அது அப்பவே இருந்திருக்க போல இருக்கு. அதுதான் அழகான தமிழ வடிவா தந்திருக்கிறேன் வள்ளுவர் நல்லது அடிநாரா கல்ல இல்ல கல்ல இந்தியாது அதாவது அது காட்சி பெறப்பட்ட அந்த அதுதான் உச்ச காமத்தை தருமன் நினைக்கிறேன் உச்ச இன்பத்தை தருமன் நினைக்கிறேன் அதெல்லாம் ஜோடி குடிக்காத்தான் இன்பம். ஆனால் இங்கே இங்கே கண்டதுமே மகள் மயங்கி போறமே கண்டார் மகிழ்ச்சியை அது போல வராது கண்டார் கண்டவுடன் ஏற்படுகின்ற இது வந்து கல்லு மட்டும்தான் அது உண்டால்தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்பத்தை தர முடியும். ஆனால் இது கண்டார் மாதிரி வாழ்றதுக்கு இங்கே ஒரு பொருளும் இல்லை. கண்ணால் கண்டவுடனே கண்களும் கண்களும் அந்த கண்களும் அதே சம்பந்தப்பட்ட இது கண்டை சந்திக்காதான் இங்கே அந்த பிரச்சனை உருவாகும். மற்றபடி சும்மா நாங்கள் ஆயிரம் கண்களை காணலாம்.
0: காதல் என்பது ஆன்மீகம் போன்றது உடலால் நுகர்வதற்கு அப்பால் பட்டு வரும் பார்வையாலே ஆன்மாவை நிறைக்கக்கூடிய தூய்மையான ஒரு உணர்வு தான் காதல்.
2: அந்த காதல் தட்டி கொண்டவர்கள் அது அந்த இன்பம் அந்த அந்த அந்த உலகம் அந்த அது இன்பம் தான் அது அந்த அந்த உலகம் போயிரு அது பார்த்தவர்களுக்கு தெரியாது சுத்தத்தாருக்கும் தெரியாது. அதை அதை சில காலங்கள்ல அதை ஒரு ஒரு வேண்டத்தகாத பொருளா எல்லாரும் பார்த்தினோம். அப்படி இல்லை காதலை வாழ விடணும். காதல் தான் உண்மையா காதல் காலம் கடந்தும் காதல் வாழும். அதனால
0: காதலர்களை கொண்டாடுவதற்காகவே உலகம் பூராகவும் காதலர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அந்த தினத்தில மட்டுமல்ல இன்றும் காதல் தெய்வீகமானது போற்றுதற்குரியது என்பதனை நீங்க இந்த குரல்பா எனக்கு ரொம்ப பிடித்தது அதை எடுத்து வந்திருக்கிறீங்க. உண்டார் கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று சொல்லி அடுநரா நல்ல சொல் அடுநரா என்பது காய்ச்சிய மது கள் கள்ளுண்பது மாதிரி அது உண்டார்கண் குடித்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அந்த போதை மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் இந்த காமமோ காதலோ மதுவை போல் இல்லாமல் தன்னை அது அருந்த தேவையில்லை. அதுக்கு முதலே அந்த ஒற்றை பார்வையிலேயே பார்த்த மாத்திரத்திலேயே கண்டவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு அளவற்ற ஒரு போதையை ஒரு பேரான தரவல்லது என்பதனை அறிந்த முன்னரே அந்த ஒற்றை பார்வை ஒருவரை ஒருவர் நுகரும் முன்னரே அந்த ஒற்றை பார்வை போதும் அந்த அளவு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது அவ்வளவுக்கு போதை மிக்கது கள்ளை விட போதையானது காதல்.
2: அழகுதான் அழகு தேவைதான் அவள். ஆனால் தற்காலத்துல நாங்கள் பேரழகாக்க விடுக்கிறோம் நகைகளை போட்டு வரவேற்கக்கூடியதான்
0: கண்டிப்பா. இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு?
2: நிச்சயமாக காதல் உண்மை காதல் நீங்க சொன்ன அணங்கண்டு தேவதைகளாக அணங்காடங்கள் நேசிப்போம். அழகு தேவதைகள் இந்த உலகத்துல எங்களுக்கு நான் உலாவிக் கொண்டிருக்கோம். காதலை நேசியுங்கள். உண்மை காதலை உண்மை காதலை பற்றுங்கள். உண்மை காதல் வெல்லும். உண்மை காதலுக்கு இங்க இப்ப இந்த இந்த காலகட்டத்துல வரவேற்பு அதிகம். அதை நாங்கள் பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். காலப்போக்கில் இது ஏற்றுக்கொள்ளப்படுவதின் விஷயமா தான் எல்லாரும் எல்லாரும் உணர்ந்தாலும் முந்தி மாதிரி இல்லை ஜோதி முந்தி அப்படியெல்லாம் இல்லை. இப்ப நியாயமான காதல் சரியான காதல் தெளிவமான காதலை ஏற்றுக்கொள்வதற்கு இங்க எல்லோரும் தயாராகத்தான் இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து ஜோதி. ஆகவே சரியான காதலை சரியான முறையில சரியான பாதையை நோக்கி இளைஞர்களை செல்லும் என்பதால் என்னுடைய கருத்து.
0: மிக்க நன்றி ரவி பாலா. உங்களுக்கு மீண்டும் சந்திப்பவும்.
2: நன்றி ஜோதி. நன்றி
0: நன்றி வணக்கம். சிறப்பாக அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டார் ரவிபாலா அவர்கள். இப்பொழுது தொடர்ந்து நேயர்களை விரைவாக சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: இனி வணக்கம் தேவகுமார் வாருங்கள் வரவேற்கிறேன் சொல்லுங்க.
3: என்னோடு சொன்னால் காதல் என்று சொல்லி அந்த மலர்களும் மென்மையானது.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
3: ஆமா மலரிலும் மென்மைய காமம் ஆமா அப்படியான காதல்கள் வந்து சிறப்பான ஒரு இன்பத்தை தரும். அதுவும் கண்டதன் காதல் அண்ணன் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்ற காதல் பாவத்துக்கு தான் பாரு.
0: வானவெல்லின்
3: வண்ணங்கள் என் இதயத்தில் பூத்ததே எப்படி என்றார். வானவெல்லின் வண்ணங்கள் என் இதயத்தில் பூத்ததே எப்படி என்றார். என் விழிகளை நீ பார்க்கவில்லை, ஆனால் நீ வீசிய கடக்கன் பார்வை என்னை கவிதையாய் மாற்றியது. என் விழிகளை நீ பார்க்கவில்லை, ஆனால் நீ வீசிய கடக்கன் பார்வை என்னை கவிதையாய் மாற்றியது. மலையளவு மௌனம் காத்தாலும் மறைக்க முடியவில்லை உன் விழி பார்வையை. மலையளவு மௌனம் காத்தாலும் மறைக்க முடியவில்லை உன் ஓர் விழி பார்வையை. ஒய்யார அழகை காதல் காதல் என்னும் கடலுக்குள் என்னை மெல்ல இழுக்கும் காந்த சக்தி அது. மலையளவு மௌனம் காத்தாலும் மறக்க முடியவில்லை உன் ஓர்வழி பார்வையே. ஒய்யார அழகை காதல் என்னுடன் காதல் என்னை என்னை கடலுக்குள் என்னை மெல்ல இழுக்கும் காந்த சக்தி அது. மின்னல் ஒன்று இறங்கியது வந்தது என் விழிகளை தீண்டியது. மின்னல் ஒன்று இறங்கி வந்து என் விழிகளை தீண்டியது. மௌனம் பேசிய அந்த கணத்தில் என் உலகம் நின்றது. மின்னல் ஒன்று இறங்கி வந்ததே என் விழிகளை தீண்டியது. மௌனம் பேசிய அந்த கணத்தில் என் உலகம் நின்றது. புன்னகை பூத்த அவள் உதடுகள் என்னை ஈர்த்ததோ முதற் பார்வையிலே என் இதயம் அவள் கைவசமானது. புன்னகை பூத்த அவள் உதடுகள் என்னை ஈர்த்ததோ முதற் பார்வையிலே என் இதயம் அவள் வசம் ஆனதோ எப்படி நீண்டதில்லை. நன்றி.
0: எப்படி இந்த விந்தை? சரி, அருமையா கேள்வியோடு முடித்திருக்கிறீங்க. திருவள்ளுவர் காட்டிய தலைவனை விட நீங்க வியந்து பார்த்திருக்கிறீங்க. இன்னும் விந்தையா இருக்கடா சாமி இது என்று சொல்லி. ஆஹா, மிக நன்றி தேவகுமார் உங்க வருகைக்கு. மீண்டும்
3: நன்றி.
0: நன்றி, வணக்கம். தேவகுமாரை தொடர்ந்து நாங்கள் அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். பொறுமையோடு எல்லாருமே காத்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி.

0: காதலர்களுக்கிடையேயான முதல் சந்திப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த தலைவியை பார்த்து அவளுடைய பெயர் அழகிலே மயங்கி தன் நெஞ்சம் மயங்குவதை, அதிலும் ஒரு சந்தேகம், தெய்வ பெண்ணா இருக்குமா அதான் இதான் என்று சொல்லி மயங்கிக் கொள்கின்றான் தலைவன். அந்த விடயம் குறித்து நீங்க பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். நம்ம நம்ம வாழ்வியலோடு இணைத்து இதையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வ புலவர் மிக அற்புதமாக சொல்லி வைத்திருக்கின்ற அந்த அவருடைய அந்த இலக்கிய ஆளுமை எப்படி எப்படியெல்லாம் நயங்களை கையாண்டு அவர் செய்திருக்கின்றார் என்பதனை, இந்த அதிகாரத்தை செய்திருக்கின்றார் என்பதை கூட நீங்க வியந்து பேசிக் கொள்ளலாம். மிக அருமையான மற்றும் ஒரு குரல்பா. பிணையர் மட நோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ ஏதில தந்து என்று சொல்லி இருக்கின்ற அந்த கேள்வியோடு அந்த குரல்பா. பிணையேர் என்பது பெண்மான் போன்ற என்ற கருத்துப்பட வரும். மட நோக்கு என்ற சொல் மென்மையான பார்வை, மடமை கலந்த அந்த பார்வை. அதிலே அவர் கேட்கிறார், அணி எவனோ ஏதில தந்து, வேறு என்ன அணிகலன்கள் வேண்டும்? அந்த பெண் மான் போன்ற மென்மையான பார்வையுடையவள், இயற்கையான நாணமும் கொண்டவள். இது எல்லாமே அவளுக்கான ஆபரணங்களாக விளங்குகின்றன. இவற்றை விட அந்த பெண்ணுக்கு வெளியில் இருந்து கொண்டு வரப்படும் எந்த செயற்கையான நகை நட்டுக்களையும் அணிவிப்பதால் என்ன பயன் என்று கேட்கின்றார். அவையெல்லாம் உண்மையில் இந்த இயற்கை அழகுக்கு ஈடாகாது என்பதனை திருவள்ளுவர் சொல்கின்றார். ஆகவே அந்த பெண்ணை பார்த்து இந்த மாதிரி வியந்து கொள்கின்ற தலைவன், இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து கீதா அம்மா அவர்கள் எங்களுக்கு திருக்குறள் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு இணைக்கின்றார். என்ன எல்லாம் சொல்ல போகின்றார் இந்த அதிகாரம் குறித்து என்பதனை கேட்போம். வணக்கம் கீதா அம்மா.
1: வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக மிக்க நன்றி, தலை வணங்குகிறேன்.
0: மிக்க மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும். உங்களுடைய தமிழிலே, கொஞ்சம் தமிழில் நாங்கள் இந்த குரல் பாக்களை கேட்க போன்றோம். குரல் அதிகாரம் குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல் சந்திப்பு சொல்லுங்க அம்மா.
1: அதிகாரம் 109 தகையணம் குறித்தல். அந்த திருக்குறளிலே நாம் இன்றைய நாளிலே நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? இந்த அதிகார திருக்குறள் 1081 முதல் 1090 வரை இதில் 10 குறள்கள் இதிலே அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே? இது வந்து காமத்து பாலை குறிக்கிறது. இந்த தகையணை குறித்தல் வந்து காமத்து பால். இதில் 25 அதிகாரங்கள் உள்ளது. களவியலிலே 7 அதிகாரமும் கற்பியலிலே 18 அதிகாரமும் உள்ளடங்கி உள்ளது. நம்முடைய திருக்குறளின் காமத்து பாலில் தொடங்கும் முதல் அதிகாரமே இந்த தகையணை குறித்தல் தான். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த குறளிலே காதலன், ஒரு தலைவன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், காதலன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். காதலன் ஒரு தலைவியை பார்த்த உடனே அவள் மீது காதல் ஈர்ப்பு கொள்கிறார். அவளுடைய அழகையும் கவர்ச்சியையும் முதலாவதாக வியந்து பார்க்கிறான், ஆச்சரியமாக ரசிக்கிறான் அவன். இந்த தலைப்பிலே தகை என்பது அழகு என்று அர்த்தமாம், அழகு என்பது ஒரு தெய்வீக பெண்ணை குறிக்கிற குறளாக இங்க நாம் பார்க்கிறோம். இந்த காதலியின் அழகு, இது மனிதருக்குரிய அழகா இல்ல தெய்வத்துக்குரிய அழகா என்ற வியப்போடு அந்த தலைவன் அந்த பெண்ணை பார்க்கிறான் என்று இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவள் ஒரு தேவதையா இல்ல மயிலா இல்லை மனித பெண் தானோ என்று அவன் மனம் கேள்வி கேட்கிறது. ஆச்சரிய பார்வையிலே அவனுடைய அந்த காதல் அவள் மீது தூரத்திலே நின்று பார்க்கிறான். என்னையன் குறளின் பேரரசன் அவர்கள் இந்த அதிகாரத்திலே பெண்ணின் உடல் அழகை மட்டும் அவர் கூறவில்லை, காதலனின் மனநிலையும் வெளிக்காட்டுகிறார். ஒரு காதலன் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவனுடைய மனநிலை அவளை பற்றி எப்படி வெளிக்காட்டுகிறது, அவளுடைய அந்த பார்வை, கண்கள், அவளுடைய அழகு, அவளுடைய நடை, அவளுடைய காதிலே அணிந்திருக்கிற அணிகலன்கள், இப்படி பின்வரும் குறள்கள் ஒவ்வொன்றையும் அழகாக வர்ணிக்கிறது. இலக்கிய நயத்தோடு என்னையன் குறளின் பேரரசன் அவர்கள் அழகாக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஒரு காதலன் காதலியிடம் தன் முதல் பார்வையிலே காதலை சொல்லிவிடுகிறான். அப்படித்தானே, அதற்கு இந்த அதிகாரம் மிக மிக பொருந்தும். இந்த காதலியின் அழகு அவன் மனதை ஆட்கொண்டு விட்டது. இந்த அதிகாரத்தின் மைய கருத்து என்னவென்றால், வியப்பு, ஈர்ப்பு, ரசனை, இந்த மூன்றும் பின்னி இசைந்திருக்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் வரும் காதல், முதல் வரும் காதல் நினைவுகளை தலைவன் அவன் உள்வாங்கிக் கொள்கிறான். அந்த தலைவியின் பார்வை, அந்த காதல் பார்வை அவனை பல கேள்விகளோடு, ஆச்சரியத்தோடு கேள்வி கேட்க வைக்கிறது. இலக்கிய நயமாக திருவள்ளுவர் அழகாக வடிவமைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது பார்க்கின்ற இளைஞர்கள், ஒரு பார்வையிலே என்னை துளைத்து விட்டேன் என்று பாடல் வரிகளை கோர்த்து பாடுகிறார்கள். கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூட இந்த காமத்து பாலில் அடங்கி உள்ள அநேக இலக்கிய நயங்களை அவர் பாடல் வரிகளாக நமக்கு தந்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயமாக பார்க்கக்கூடியது.
0: குறுக்கிடுவதற்கு மன்னிக்கொண்டும், அதில் அவர் இன்னொரு குரல் பாவிலே சொல்கிறார், கூற்றமோ கூற்றுவனோ என்று சொல்லி அவளுடைய கண்ணை பார்த்து சொல்கிறார். அவளுடைய அது ஒரு சினம் கொண்ட ஒரு பார்வை, கூற்றுவனை போல தலைவனை நடுங்க வைக்கும் அளவுக்கு அந்த பார்வை இருக்கின்றது. உண்மையில் அந்த சொல்லை அவர் கையாண்டதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக ஒரு ஜமன் எமனாக, ஒரு கூற்றுவனாக அவளுடைய அந்த பார்வையை அவர் சொல்கிறார் என்று நீங்க எப்படி விளங்கிக் கொள்றீங்க? அவ்வளவுக்கு அது கொலை செய்யக்கூடிய ஒரு பார்வை, அது ஏன் ஒரு பெண்ணை அவர் என்னவாக அங்கே காட்ட விரும்புகின்றார்?
1: அது அவளுடைய பார்வை கூர்மையான ஆயுதத்தினால் இந்த தலைவனை தாக்குவது போன்ற ஒரு பார்வையாக அவர் பார்க்கிறார். அந்த காயல்
0: சொல்லுங்க. நிச்சயமாக நிச்சயமாக. எப்படி என்றால் கீதாம்மா, பெண்ணை ஒரு போக பொருளாகவோ ஒரு அசைவற்ற ஓவியமாகவோ கண்டிப்பா அப்படி பார்த்து விடாதீங்க. தன்னுடைய பார்வையின் மூலம் எதிர்வினை ஆக்கக்கூடிய வலிமை கொண்ட ஒருவள் தான், ஆளுமை கொண்டவள் தான் பெண் இல்லையா? அந்த மாதிரி ஒரு முற்போக்கு இலக்கிய சிந்தனையை அவர் அங்கே கொடுத்திருக்கின்றார்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அவளுடைய அழகும் அவளுடைய வெட்கமும் அந்த ரெண்டும் சேர்த்து ஒரு அணிகலனாக அவன் தலைவன் பார்க்கிறான். அவளை அவளுடைய வெட்கமும் அழகும் சேர்ந்து அவள் அணிகலனாக பார்க்கிறான். உனக்கு வேறு அணிகலன்கள் தேவையில்லை என்பதை அந்த குரலிலே உணர்த்தப்படுகிறது.
0: அதைத்தான் கேட்கிறான், அணி அவனோ ஏதில தந்து என்று சொல்லி. செயற்கையான அணிகலன்கள் எல்லாம் அந்நியமானவை, ஏதில என்பது அந்நியமானவை, அவை எல்லாத்தையும் தள்ளிவிடுங்க. ஆனால் உண்மையான அந்த அவளுடைய இயற்கை அழகுதான் உண்மையானது என்பதனை அவர் சொல்ல வருகின்றார் இல்லையா? வேறு என்ன உங்களுக்கு பிடித்திருக்கின்றது திருவள்ளுவரை பற்றி? வேறு என்ன வியந்து இந்த அதிகாரத்தை வைத்து நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஏனென்றால் இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முப்பாட்டனால் எழுதப்பட்ட ஒன்று, அதை பற்றி நீங்க வேறு என்ன வியப்போடு பாக்குறீங்க?
1: நான் வியப்போட பார்ப்பது என்னவென்றால், அந்த காலத்திலே இந்த திருக்குறளை எழுதிய என் தலைவன் திருவள்ளுவனுக்கும் இப்படிப்பட்ட காதல் உணர்வுகள் இருந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பொழுதே அவர் காதல் கொண்டிருக்கிறார். அப்பொழுதே அவருடைய காதல் அங்கே ஒரு திருக்குறளாக அவர் இலக்கிய நயம்பட அவருடைய காதலை எழுதியிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
0: அப்படி இருக்குமோன்னுதான் நானும் யோசிக்கிறது. அடுத்த பிறப்பு என்று ஒன்று உண்டானால் கண்டிப்பா நாங்க போய் கேட்போம். என்ன சந்திக்க இருக்கிற முதலாவது நபர் தெய்வ புலவர் தான். அப்படி நினைத்துக் கொள்வோம். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி ஒரு பெண்ணை காதலித்து தான் இதெல்லாம் எழுதினீங்களா? ஏனென்று சொன்னால் அதுல இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் நாம வியந்து பார்க்கின்றோம். சும்மா சாதாரணமான ஒருவரால இந்த மாதிரி மிக மிக நுணுக்கமாக அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் எப்படி போட்டிருக்கிறார் பாருங்க. சும்மா அங்கே கொண்டு போய் சொருகவில்லை ஒரு வார்த்தைகளையும், அவ்வளவு ஆழமாக.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அவர் வந்து தன்னுடைய காதலை ரசித்து ரசித்து ரசனைகளின் வெளிப்பாடுனால் இலக்கிய கவிதை குரலாக அவர் வந்து வெளிக்கொண்டிருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்பொழுது நாம் காதல் வயம் பெண் ஒரு மனிதனாக பிறக்கின்ற எவருக்கும் காதல் என்பது வருவது நிச்சயம். அந்த காதலை உருவாக்கி தந்த பெரும் நம்முடைய மாபெரும் தலைவர் என்று திருவள்ளுவரை எடுத்துக்கொள்ளலாம்.
0: இவற்றை வைத்து இக்கால இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி ஒரு உண்மை காதலை அவர் வியந்து வியந்து எழுதியிருக்கிறார். இக்காலத்தில் இருக்கின்ற நிலைமைகளுக்கு நீங்க அறிவும் அறமும் உரைக்கலாம் சொல்லுங்கம்மா.
1: இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவுரையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது ஒரு காதலியை, பெண் என்று வேண்டாம், காதலியை அவர்கள் முதல் பார்வையிலே அவர்கள் வந்து அழகாக வர்ணிக்கிறார்கள். ஆனால் காதலியை அந்த இடத்திலே மௌனம் சாதிக்கிறாள். காதலி மௌனம் சாதிக்கும் பொழுது இந்த காதலன் வந்து அவளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அவன் வந்து ரசித்து அவளுடன் தான் காதல் வயப்பட்டதை முதலாவதாக காதலன் தன் மனதிலே ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இந்த காதலிக்கோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு பல நாட்கள் அவன் கொடுக்கிறான், பல நாட்கள் அவனுக்கு அவகாசம் கொடுக்கிறான் அவளுக்கு. ஆனால் காதலன் ஈஸியாக எடுத்துக்கொள்கிறான், காதலி வந்து பல நாட்கள் அவனிடம் கேட்கிறான். இதில் நாம் கேள்வியாக கேட்கக்கூடியது ஒன்று உண்டு. இந்த காதலி காதலி என்பவள் சட்டென்று அதில் காதல் வயப்படாமல் கொஞ்சம் நாட்கள் அவகாசம் எடுத்து அந்த காதல் வலையிலே சிக்குகிறாள். ஏனென்றால் அவளுடைய பின் வாழ்க்கை அவள் சற்று யோசித்து பார்க்கிறாள். அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன்.
0: சரி சரி, உங்களுடைய ஆய்வு சிறப்பாக இருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கின்றது கண்டிப்பா. எல்லா நேயர்களும் மிக அருமையாக பேசிட்டு இருக்கிறீங்க, மிக ரசித்து ருசித்து பேசிட்டு இருக்கிறீங்க இந்த காமத்து பாலை. மிக்க நன்றி கீதாம்மா. இன்னொரு பொழுதுலேயே நாங்கள் நிறைய பேசுவோம். மிக மிக சுவாரஸ்யமாக அதை மிக ஆர்வமாக பேசுறீங்க, அதுதான் தேவை. மிக்க நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு. கண்டிப்பா ஒரு பெண்ணினுடைய பார்வையிலே இருக்கும் கம்பீரத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை, அதே சமயம் அவளுடைய மென்மையான குணத்தை மதித்து போற்ற வேண்டும். காதலிலே பயமும் மரியாதையும் கலந்திருக்க வேண்டும் என்பதனை தெய்வ புலவர் சொல்கிறார். அதுக்கு எப்படி என்றால், தன்னை பார்ப்பவர்களின் உயிரை குடித்துவிடும் கொடிய கூற்றுவனின் தோற்றத்தை கொண்டிருக்கின்றாள் அந்த பெண். பார்ப்பவர்களின் உயிரை குடிக்கக்கூடிய ஒரு எமன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்றுவனின் தோற்றத்தை கொண்டிருக்கின்றாள். கொண்டிருந்தாலும் கூட பெண்மை தன்மையுடைய இந்த பேதை பெண்ணினுடைய கண்கள் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் குளுமையாகவும் தன்னலியாகவும் அவளுக்கு பொருந்தி இருக்கின்றன என்பதனை சொல்கிறார். அதிலே அந்த குறள்பா, கண்டார் உயிருண்ணும், பார்ப்பவர்களுடைய உசுரை குடிச்சிடும் உயிர் உண்ணும் தோற்றத்தால் அவளுடைய தோற்றம் அப்படி இருக்கிறது. அதுக்காக கொலைக்காரி அல்ல, அந்த பேரழகால் ஆடவர்கள் எந்த வீரனும் சரணடையும் அளவுக்கு இருக்கின்றது அவளுடைய ஆளுமை, தகுதி, அழகு எல்லாம் இணைந்த ஒரு வடிவமாக இருக்கின்றாள். அதனால் தான் அவன் பார்த்தவள் சில வேளை தெய்வ பெண்ணாக இருக்குமோ, அத்தனையும் நிரம்பியவளாக இருக்கிறாளே என்று சொல்லி, கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண் தகை பேதைக்கு அமர்ந்தன கண் என்று சொல்லி சொல்லிய அந்த குரல் பாவையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நீங்களும் தொடர்ந்து இந்த முதல் சந்திப்பு அந்த வியப்பு அந்த இனிமை குறித்து பேசலாம்.

0: நேயர்களை சந்திக்க போன்றோம். சிறப்பிக்க காத்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். இனிய வணக்கம். இது என்ன சொல்லுங்க, உங்களுடைய காதல் கதை எல்லாம்
1: எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டே இருந்து பார்த்து கொண்டு இருக்குது. ஆனா எத்தனை பேர் போனாலும் பார்த்து கொண்டு இருந்தாலும் பார்க்க வர, அதான் ஒரு ஆளை பார்த்தோன்னா தக்கண்டு நாங்களும் அவைய பார்ப்போம், அவையும் எங்களை பாப்பினோம். அங்கதான் அந்த காதல் ஆரம்பமாகுது. அது என்னதுன்னு தெரியாது. எப்படியும் ஒரு ஸ்கூலுக்கு எப்படியும் நானூறு பேர் கிட்ட போனாலுமே தெரியாது. ஆனால் அவன் அந்த கடக்கன் பார்வையும் எங்க கடக்கன் பார் கட்டண்டு கிளிக் பண்ணும். முதல் பிறகு அவங்களை பாக்குறவண்டு கடக்கண்ணால பாக்குற. அப்ப அந்த ரெண்டு பின்னல் போட்டுத்தான் ஜல போட்டு ஸ்கூலுக்கு போவினும். அதுல ஒரு பின்னல் முன்னுக்கு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அதை தூக்கி பின்னுக்கு போட்டு திரும்பி பாத்துட்டீங்கடா சைக்கிள தூக்கி கலைக்க
0: வேண்டியதுதான்.
1: வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டு நம்ம வீட்டுக்காக. அப்ப இதான் அது இல்ல, இது காதலிக்கிறது சுகம். அத அவன் பிரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு தானே அவ படுகிற பாடு, அவன் பாடுதான் பெரிய பாடு. அங்கலைங்கள பாக்குறது அடி வரடி வரதி என்று சொல்றது.
0: கடிதம்
1: பாஸ் பண்ணலாம். கடிதம் போகலாம்,
0: கடிதம்
1: போடல.
0: நான்
1: ஏல் படிச்சுட்டு நான் எஸ்எஸ்சி எல்லாம் குதிரை ஓடுறது அப்படி எல்லாம் இருக்கிறது. டியூஷன் கொடுக்கலாம் நான் ஓயிலுக்கு, ஓயிலுக்கு எல்லாம் டியூஷன் கொடுக்கறேன். டியூஷனும் போய் நான் பாத்துட்டு அங்க ஒரு கிளாஸ் எடுத்து டியூஷன் கொடுக்க தொடங்குறது எனக்கு எல்லாரும் ஒண்ணுமில்லதானே நல்லா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் பிழைக்கிறது, இப்ப காலங்கள் மாறிச்சானே. போனும் இல்லையே. அப்ப கடிதங்கள் எழுதலாம் தானே, கடிதம் எழுதுறது நல்லா இருக்கு. இந்த பாடல்கள் எல்லாம் வச்சு எழுதி வைக்க கொள்ளைக்க நல்லா இருக்கும், காதலிக்க நல்லா இருக்கும். அந்த கால காதல் நல்ல இப்பத்தில விட என்ன பொருத்தமல்ல.
0: மிக்க நன்றி.
1: நன்றியா, வணக்கம்.
0: அந்த கால காதல் கண்ணியமானது என்பதனை சொல்லி இருக்கிறீங்க. மிக்க நன்றி. உங்களை
1: சந்திப்போம்.
0: அந்த நேரோடு நாங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம். இது என் சொன்னது மாதிரி பார்க்காத நேரம் கடக்கண்ணால பாக்குறது, அதை கூட திருவள்ளுவர் பெருமான் விட்டு வைக்கவில்லை. கண்டிப்பா யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று சொன்னார். அது குறிப்பறிதல் அதிகாரத்திலே வருகின்ற குரல்பா. அந்த குரல்பா யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும். அந்த தலைவன் தலைவி எப்படி பார்க்கிறாங்க, தலைவன் பார்க்கும் பொழுது அவள் நிலத்தை பார்ப்பாள், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். நான் வேறு எங்கேயாவது பார்த்தால் அவள் என்னை பார்த்து மெல்ல சிரிப்பாள். அப்படித்தான் கள்ளங்கள்ளமா பார்க்கிறது. பார்த்து தனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு அந்த

கீதா அம்மா சொன்ன மாதிரி தெய்வ புலவரா எழுதினார் என்று தான் நாம யோசிக்க தோன்றுகிறது. இப்படி எல்லாம் காதலித்து இருக்கிறாரா? முன்பெல்லாம் யமன் என்று யார் யார் யமன் என்பதை நாங்க யாராக இருக்கும், கூற்றுவன் யாராக இருக்கும் என்று தேடினோம். தலைவன் சொல்கிறான், ஆனால் இப்பதான் தெரிகிறது எனக்கு, அவன் இந்த அழகிய போர் செய்யும் கண்களையுடைய இவளை கண்ட பிறகு இவள்தான் கூற்றுவன் வடிவிலே இருக்கிறாள் என்பதனை அவன் சொல்கிறான். முன்பெல்லாம் தான் தேடினதான், யாரு அவனாக இருக்கும், கூற்றுவன் யாரோ என்று சொல்லி, இப்ப இவளை பார்த்த உடனே தெரியுது அவன் என்றால் யார் என்று சொல்லி, அவ்வளவுக்கு உயிர் குடிக்கக்கூடியவள் பெண்ணினுடைய கண்கள் என்பதனை அவர் சொல்கிறார். அதுக்காக தீய எண்ணத்தை தீய பழக்கம் அப்படி அவர் சொல்ல வரவில்லை. கண்டிப்பா அவளுடைய பேரழகு, தகுதி, ஆற்றல், அறிவு அத்தனையும் ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்க்கக்கூடியவை. அதில் பார்த்து தன் நெஞ்சை பறிகொடுத்து ஒரு தலைவன் வியந்து கொள்கின்றான் இத்தனை குரல் பாக்களிலும்.

0: வைத்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.
1: அண்ணலும் நோக்கினான்.

Ande, Rey.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 50 Steels Avenue West, Etobicoke 416-746-2700.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுர் நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும், நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ, HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 4600-222-2226. குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செயின் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செயின் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செயின் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், CRA, overdue tax உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. 416-489-2000. GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுவந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 7000 வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 모동 HD 더블 HD 캐나다빌 தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள் சுவையான உணவுகள் வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள் கொண்டாடி மகிழுங்கள் விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற
3: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
0: இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:01.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இந்த ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பொத்துவில் கடற்பரப்பில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கிய இலங்கை மீனவ படகு ஒன்றில் இருந்த மீனவர் ஒருவரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேகதாது அணை திட்டம் குறித்து அவசர விவாதம் நடத்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் காட்டுத்தீயால் வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என மாகாண முதலமைச்சர் டக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஜோர்டான் பகுதியில் ஈரான் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்காவின் 2 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர்.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுதைய உணர்நிலையானது 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து மணிக்கும் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நீங்கள் 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 1 6 6 4 4 6 2 2 2.

அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு நாள் ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் என்னென்றால், புல் வந்து நீல கலர் தான் என்று சொல்கிறது கழுதை, ஆனால் புலி சொல்கிறது இல்லை அது பச்சை கலர் தான் என்று. இப்படியே வாக்குவாதம் நடக்கும் பொழுது இடையில் வந்து அரசனான சிங்கத்திடம் போகிறார்கள். அப்போ அந்த சிங்கத்திடம் கேட்கும் பொழுது சிங்கம் என்ன பதில் கூறியிருக்கும், இதுக்கு என்ன பதில் கூறியிருக்கும். இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6642-22

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழேசியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்ன, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமாக இருக்கின்றேன், நன்றி.
1: நீங்க மச்சி பார்த்து முடிஞ்சது?
2: ஓ, மச்சி பார்த்து முடிஞ்ச 1-0 ஸ்பெயின். ஓகே தானே, என்ன நல்ல கேம். நெடுக ஒரு ஆள் வெளில கூட
1: கண்டிப்பா.
2: நாங்கள்
1: ஒரு கதையும் கேட்டீங்களா?
2: கதை கேட்டுனாலும் அதுக்கு சிங்கத்தொழில் இருக்கும் கழுதிட்டு உனக்கு பேப்பர்கள் நோட்டீஸ்களை தவிர இது வந்து தெரியாது. புலிட்டு கல் இருக்கு, நீ புலி பசிச்சாலும் புல்லு திட மாட்ட. அப்ப உனக்கும் கலர் தெரியாது, உதுக்கும் தெரியாது, கழுதைக்கும். எனக்கு தெரிஞ்சது உங்கள் ரெண்டு பேரையும் தின்னத்தான் தெரியும். ஆனபடியே எனக்கும் புல்லுண்ட கலர் தெரியாது சொல்லியிருக்க.
1: எனக்கும் புல்லுண்ட கலர் தெரியாது.
2: அது இறைச்சி தானே தின்னும். அப்ப புலியையும் கழுதையும் தின்னத்தான் தெரியும் என்று சொல்லியிருக்க வந்து
1: என்று சொல்லியிருக்கும். உங்களுடைய கதையை நன்றாகத்தான் இருக்கிறது பார்க்கலாம். பாடல் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து ரகுமானுடைய இசையமைப்பில் வரம்பத்தின் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் அழைக்கும். இந்த நேரம் 6:10 நிமிடம்.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: சிடியம்மால வணக்கம். கள்ள பேசுறது, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கும்.
3: மச்செல்லாம் பாத்துட்டீங்களா?
4: மச்செல்லாம் பார்த்தாச்சு. ஸ்பெயின் வந்துடுது, அப்ப வேலை சும்மா கொண்டாட்டம் நடக்குது.
3: கொண்டாட்டம், பெரிய பார்ட்டி செய்யறீங்களா? அப்படியா?
4: விஜய்
3: பாடிய பாடல் கேட்டு மகளங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. வேலைக்கு முந்தைய நேரம் 6:24.
5: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே முதலாவது வானொலி ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்ட நாள் வந்து 1903 ஜூலை மாதம் 19 இதே நாளில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமாம், தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4462 2 2. ஒழுக்கே இருக்கும் பாடல் பையா திரைப்படத்தில் இருந்து ஜுவன் சங்கராஜாவினுடைய இசையமைப்பில் ஹரிச்சரண் மற்றும் தன்வியின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 6:38.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் லலித் அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: இன்றைக்கு எல்லாரும் மச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம் போல இருக்கு.
2: இன்றைக்கு எல்லாம் இன்றைக்கு கடைசி நாள் தான் ஃபைனல். அப்ப எல்லாரும் பார்த்து இப்ப செலிப்ரேஷன் போய் கொண்டிருக்குது.
0: எனக்கு
2: சிவாஜி படத்துல இருந்து சகானா அந்த பாட்டை கேட்போம்.
0: சகானா, ஆமாம், உதித் நாராயணன் சின்மை பாடிய பாடல்.
2: நன்றி,
0: வணக்கம். நன்றி. 6:45 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
4: இந்த பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பவன் ஜாகன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமாக இருக்கிறோம். உங்க நிகழ்ச்சியை பாட்டுலாம் கேட்டுருக்கோம்.
1: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: என்ன
1: பாடல் தெரியும்?
3: Hello, Monisha here. Who's calling?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜிகிருபா. செம்மணியில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட குழு தூதுக்குழு எதிர்வரும் புதன்கிழமை நீரில் பார்வையிட உள்ளது. ஜூலை மாதத்தில் முதல் 15 நாட்களில் 90,112 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தலில் இயக்குனர் சீரன் தலைமையிலான அணி வெற்றி பெற்றுள்ளது. அல்பர்டா மாகாணத்தில் அக்டோபரில் நடைபெறவுள்ள பிரிவினை தொடர்பான வாக்கெடுப்பை முன்னிட்டு பழங்குடியினர் தலைவர்கள் பிரச்சாரத்தை மீண்டும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். கயானாவில் 116 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் சென்ற பயணிகள் படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இந்த ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பொத்திவில் கடற்பரப்பில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கிய இலங்கை மீனவ படகு ஒன்றில் இருந்த மீனவர் ஒருவரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேகதாது அணை திட்டம் குறித்து அவசர விவாதம் நடத்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் காட்டு தீயால் வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என மாகாண முதலமைச்சர் டக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஜோர்டான் பகுதியில் ஈரான் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்காவின் 2 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர்.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: 22 செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 12 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. வரும் புதன்கிழமையிலும் அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையில் காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4422 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காட்டில் வந்து ஒரு கழுதையும் ஒரு புலியும் இருப்பார்களாம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பார்களாம். அவர்கள் ஏன் சண்டை போடுகிறார்கள் என்றால், கழுதை சொல்லுமா புல் வந்து நீல கலரில் தான் இருக்கும், அதுக்கு புளி சொல்லுமாம் இல்லை இல்லை பச்சை கலரில் தான் புல் இருக்கும். அப்போ இரண்டு பேரும் சண்டை போடும் பொழுது கடைசியில் அரசனான சிங்கத்தை கூப்பிடுவார்களாம். சிங்கத்தை கூப்பிட்டு கேட்பார்களாம், கழுதை சொல்லுமாம் அரசரே, நான் சொல்கிறேன் புல் வந்து நீல கலர் தான் இருக்கிறது என்று, ஆனால் இவர் சொல்கிறார் பச்சை கலர் இருக்கின்றது என்று. அப்போ அதற்கு வந்து அந்த அரசனான சிங்கம் வந்து என்ன பதில் கூறியிருக்கும், இதுதான் கேள்வி. இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 6 6 4 4 6 2 2 2.

0: எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், தவம் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கும். என்ன நேயர் உங்களை கையை விட்டுட்டுமோ?
0: இன்றைக்கு மச்தானே. அப்ப கொஞ்சம் பேர் அழுது கொண்டிருப்பினா, கொஞ்சம் பேர் ஹாப்பியா என்ஜாய் பண்ணி
1: கொண்டிருப்பேன்.
0: ஆமா, மச் முடிஞ்சுதான். ஆனால் இன்று வந்து நிறைய திருவிழாக்கள் இருக்கிறது. இன்றைக்கு வன்முறைகள் இருக்கிறது, மற்றும் ஆடி விழா இருக்கிறது.
1: தெரியும் தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டாங்க, எல்லாம் தெரியும்.
0: எல்லாரும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
1: அடிக்கடி புரோகிராம் நடக்கணும், நேரெல்லாம் போகணும், தவம் அடிச்சு பாட்டு கேட்கணும்.
0: நல்ல நல்ல ஒரு சிந்தனை,
1: நல்ல உள்ள தான்.
0: ஆமா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடு தெரியும்?
1: எனக்கு ரோஜா படத்துல இருந்து ரோஜான்ற காதல் படத்துல இருந்து அதுல இருந்து ரோஜா ரோஜா அந்த பாடு.
0: பாட்டு கேட்டு அங்கி போகுது
1: சரியா? உள்ள கமரால உள்ளால கமரால பாத்துட்டு மனுஷன் வந்து நான் கார ஆளதான் மாதிரி கேட்கற வந்து பாக்கும். இப்ப நாளோட ஹோஜன் இருக்கிறான். அப்பா இப்ப இது நல்ல சந்தர்ப்பம் தானே? ஓகே, சந்தோஷம்.
0: நல்லது நல்லது, நன்றி. கேட்டு மக்களுங்க சந்திப்போம். நன்றி.
1: நன்றி நன்றி
0: நன்றி. ஒளிக்கும் இந்த நேரம் 7:14 நிமிடம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நன்றி. அனுதயன், எப்படி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல சந்தோஷமா இருக்கு.
1: எப்படி இருக்கிறது நோர்வே காலநிலை?
2: எப்பொழுது எட்டு நினைக்க சொல்லியிருக்கு, நல்லா இருக்கு. காடு தீபிடிச்சிட்டு அது ஒரு 100 வீடுகள் அழிஞ்சு போச்சு. ஆனா ஓகே, ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் சேஃப். ஒரு ஃபேமிலி தான் காலையில தேடி கொண்டிருக்கணும், மற்றபடி எல்லாரும் ஓகே. ஒரு 400-500 குடும்பம் மேல இருந்து மூவ் பண்ணிட்டு கிராமங்கள்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, மற்றபடி ஓகே. நேற்று கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்ச நடை கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இன்னும் இந்த ஈ வந்து கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் எரிஞ்சுட்டு இருக்கு சொல்லிக்கணும், பாப்போம், அதை தடுத்து கொண்டிருக்கணும்.
1: ஆமா, இந்த வருஷம் காட்டுத்தீ நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது.
2: இங்க அது அன்னைக்கு கொஞ்சம் அந்த மலைப்பிரதேசம் தான், அது அப்ப பார்த்து கொஞ்சம் கூட அடிச்ச நாடு அன்னைக்கு நினைக்க மரங்களும் உறைஞ்சப்பட்டு எரிஞ்சு நினைக்கிறேன்.
1: ஆமா, ஏனண்டா அவ்வளவு வெயிலும், அப்ப அதனாலதான் அந்த கடத்திகள் வருகிறது, வர்றதுக்கான கூடுதலான
2: அதான் இப்ப
1: நாங்கள் ஒரு கதையும் கேட்டீர்களா?
2: ஆக்களோட விவாதம் பண்றது என்னோட நேரம் வீண்தானே? அப்ப சிங்கத்தின் நேரத்தை புலி வந்து இப்ப புலியும் கழுதையும் போய் அவரோட விவாதிச்சு பச்சை என்ற சிங்க புலி என்ன புலி சொல்லுது, அவ கழுத சொல்லுது நீலம் உண்டு. அப்ப அது அது புரிஞ்சு கொள்ளாததுன்னு தெரிஞ்சும் பிறகு போய் புலி போய் சிங்கத்தோட அந்த நேரத்தை வீணடிச்சு வாதாடுறதுனாடி புலிக்குத்தான் தண்டனை கொடுப்பார். ஏன்னா நீ இவ்வளவு புத்திசாலி, இவ்வளவு சலமிக்க, நீ எல்லாருக்கும் தெரியும் உலகம் அறிஞ்ச உண்மை, நீங்க எப்படி வந்து புலி அவர் நீளம் பண்ண நீ ஏன் அதை கொண்டு வந்து வாதாடுறன்னு சொல்லி அவர் நேரத்தை வீணடிச்சுக்காக புலிக்குத்தான் தண்டனை கொடுப்பார்.
1: புலிக்கு தண்டனை கொடுப்பார் வரிகளில் ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் நேரம் 7:23 நிமிடம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நன்றி. நீங்கள்?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. மச்செல்லாம் பாத்துட்டீங்களா?
3: வீட்டுல மச்சே பெருசா இருக்கு.
2: ஆமா, சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு குரு படத்துல இருந்து ஏ மான்புரும்
2: மான்புரு மங்கை
3: மங்கை.
2: நல்லது, உங்களுடைய பாடல் கேட்டு மாக்கலைங்க. நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்களா?
3: ஆமா,
2: சொல்லுங்க.
3: புளி சொல்லியிருக்கோம், இப்ப எனக்கு பசிக்கு, உங்களோட வீடுகளுக்கு எனக்கு நேரம் இல்லை, உங்களை ரெண்டு பேரும் படிச்சு சாப்பிட போறோம்னு சொல்லியிருக்கேன். இந்த சிங்கம்
2: ராகுமான் சுஜாதாவின் குரல் இருக்கிற பாடல் ஒழிக்கும் இந்த நேரம் 7:29.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155,
0: 416-268-0155. லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்வத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம் ரஜிசாரா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
1: நலம், நலமா, மகிழ்ச்சியா இருக்கும்.
0: சொல்லுங்கள், அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: மகிழ்ச்சியுடன் எந்த கைக்குட்டையை யார் எடுத்தது அந்த பாட்டு?
0: எந்த கைக்குட்டையை யார் எடுத்தது, யார் கொண்டு போவார்கள்
1: தெரியாது.

போலீஸுக்குத்தான் நாங்கள் சொல்ல வேணும். ஆமா, இந்த பாடல் ஜேசுதாசன் ஜானகிமணி இந்த பாடிய பாடல் கேட்டு மக்கள் நீங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. வணக்கம். இந்த நேரம் 7:37.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஓ வணக்கம் மேடம், நான் நம்பி அழைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
2: என்ஜாய்மெண்ட் தானே, வேற என்ன செய்யறது? நான் இப்ப
1: என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க.
2: பின்ன சன் ஷைனிங்.
1: ஆமா,
2: என்ன
1: பாட தெரியும்?
2: பாட தெளிவு வந்து
1: நிமிடம்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் டாக்கி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: கொஞ்சி பேசிட வேண்டாம்
1: அந்த பாடல் கேட்டு மகளிர்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: அதாவது ஒரு காட்டுல வந்து ஒரு புலியும் ஒரு கழுதையும் இருப்பார்களாம். அத ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்களாம். ஏன் சண்டை போடுகிறார்கள் என்றால், கழுதை சொல்லுமாம் புள்ளினுடைய நிறம் வந்து நீலம் என்று சொல்லுமாம். அப்ப புலி சொல்லுமாம், இல்ல இல்ல பச்சை கழுதான் புள்ளின் நிறம் என்று. அப்ப இரண்டு பேரும் சண்டை போடும் பொழுது அந்த காட்டினுடைய ராஜா ஆன சிங்கம் பெருமாம். அப்ப சிங்கத்திடம் சொல்வினமாம், இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தாங்கள் அந்த கழுதை சொல்லுமாம், நான் நீல கலர் என்று புள்ள சொல்கின்றேன், ஆனால் இவர் சொல்கின்றார் பச்சை கலர் என்று. என்ன கலர் என்று அந்த சிங்கத்திடம் கேட்பார்களாம். அதற்கு அந்த சிங்கம் என்ன பதில் கூறியிருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்ய வேணும். சொல்லுங்கள், என்ன கதையை எப்படி நீங்கள் நிறைவு செய்ய போறீங்க?
2: இந்த கதை சிங்கம் கழுதை, சிங்கம் சொல்லு கழுதை நீளமா தெரியுறாரு, அதுக்கு போய் தான் அவனுக்கு கழுதை என்று வைச்சது. சிங்கஞ்சலி வெங்கிட்ட வாண்டு சொல்லி போட்டு கழுதைய திண்டுடும்
1: சாப்பிட்டுடும். அப்படி
2: அப்படி
1: அப்படித்தான் பார்க்கலாம்.
2: தேவை இல்லாம கழிச்சாரு. வில்லங்கந்தான்
1: வில்லங்கந்தான் பிரச்சனை தான்
2: பிரச்சனை
1: பிரச்சனை தான். ஆமாம், இந்த பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. நன்றி. இந்த பாடல் வந்து சித்ரா மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:52.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: முல்லச்சிங்கம். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
3: இன்னைக்கு முல்லச்சிங்கம் இஞ்சால வர்றதுக்கான காரணம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ?
4: முல்லச்சிங்கம் வெளியில
3: வெளியில நிக்கிறீங்க.
4: என்ன
3: பாடல் தெரியும்?
4: எனக்கு வந்து வழிநடுக காட்டுமல்லி
3: கொட்டி கிடக்குதா?
4: வழியில ஃபுல்லாயே கொட்டி தான் கிடக்கு.
3: கொட்டி தான் கிடக்கு. நல்லது, கேட்டு மகிழ்ச்சிங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. சொல்லுங்க.
4: சிங்கம் கேட்டிருக்கும் கழுதையிட்ட, நீ என்ன கலர் அட்டு? கழுத சொல்லிருக்கும், நான் வந்து சாம்பல் கலர் அட்டு. அப்ப புலியல் கேட்டிருக்கு, நீ என்ன கலர் அட்டு? நான் வந்து மஞ்சள் கலர் அட்டு. அப்ப சிங்கம் சொல்லி இருக்கும், நீ ஒரு கலர் அவர் ஒரு கலர் உனக்கு புலி இந்த புல்லு உனக்கு நீளம் பச்சையா தெரியுது, பழுதைக்கு மஞ்சளா நீளமா தெரியுது சொல்லியிருப்பேன்.
3: இது நல்லா இருக்கு.
4: அவ ரெண்டு பேரும் கேட்டுட்டு ஓஹோ அப்படியோ போட்டு போயிருப்பேன்.
3: அப்படி என்ன போயிருப்பேன்.
4: சும்மா சுவாரஸ்யமானது.
3: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி இணைந்தமைக்கு.
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பு, இளையராஜா அவர்களுடைய வரிகள் வந்த பாடல். விடுதலை திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் அனன்ஜா பட் இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:58.